0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்று சக ஆண்டு 1948 ஆசாட மாதம் 13 நாள், பாரபவ வருடம் ஆனி மாதம் 20 தேதி, 2026 வருடம் ஜூலை மாதம் 4 தேதி சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது.

ஒரு குற்றமும் செய்யாமல் இருக்கும் போதே ஒருவன் துன்பம் தருகிறான் என்பதற்காக அவனை துன்புறுத்தினால் அது தீராத துன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 313, அதிகாரம் இன்னாச

0: குற்றமும் செய்யாமல் இருக்கும் போதே ஒருவன் துன்பம் தருகிறான் என்பதற்காக அவனை துன்புறுத்தினால் அது தீராத துன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 313, அதிகாரம் என்னா செய்யாமை.
1: நேரம் சரியாக 5:55:17. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தெல்லை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்க இருப்பது இன்று நமது வானொலியில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் குடந்தை பாலு அவர்கள். நிகழ்ச்சியை சென்னஞ்சலாக கேட்கலாம். படைப்பு சென்னை வானொலி நிலையம். காலை 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் தொழில் முனைவோரும் வேளாண் உற்பத்தியாளர் சங்கமும் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர் இ சங்கரதாஸ் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குவோர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 7 மணிக்கு சுழல் விளக்கு சென்னையஞ்சலாக, 7:10 மதுரத்தென்றல், 7:15 தமிழில் செய்தி, 7:25 நலமாய்வாள கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி எல் அழகம்மை அவர்கள். பகுதி 4 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 மதுரத்தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுரத்தென்றல் கேட்கலாம், 9 மணிக்கு அரங்கிசை. இதில் டாக்டர் காயத்ரி சங்கரன்

அவர்களின் பாட்டு, பாரூர் எம் கே ஆனந்தலட்சுமி அவர்களின் வயலின், எஸ் பாலசங்கர் மிருதங்கம், நிர்குணம் எஸ் சங்கர் கண்ணீரா கேட்கலாம் நிகழ்ச்சியை சென்னையஞ்சலாக. 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக 11:02 மதுரத்தென்றல். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 சங்கீத சாரல். திருவான்மையூர் எம் பாலசுப்ரமணி குழுவினர் நாதஸ்வரம் கேட்கலாம் 12:40 தமிழ் செய்திகள் சென்னையஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னையஞ்சலாக, 1 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 பெருமை மிகு பாரதம். உத்தரமேரூர் கல்வெட்டுகள் உரை சித்திரம் எழுதியவர் ஜே இளஞ்செழியன் அவர்கள் நிகழ்ச்சியை சென்னையஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரத்தென்றல். 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சலாக கேட்கலாம். 3 மணிக்கு பகல் நேர ஒளிபரப்பு நிறைவு பெறும். மாலை 5:27 தொடங்கும் மாலை நேர ஒளிபரப்பில் குரலமுதம் 313 கேட்கலாம். 5:30 மதுரத்தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. மாலை 6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு மதுரத்தென்றல், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். வழங்குவோர் பி ஆர் சிவகுமார் அவர்கள். நிகழ்ச்சியை சென்னஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை சென்னஞ்சலாக கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்போர் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி அவர்கள், காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன், பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன். அதனைத் தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக, 8:05 மதுரத்தென்றல், 8:30 இசை மஞ்சரி. கோவை சிவராமகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 8:45 ஆங்கில நிகழ்ச்சி, வாழ்க்கையை மாற்றுவதில் கல்வியின் பங்கு. வழங்குகிறார் ஜார்ஜ் பென்னான் ஷாவின் கண்ணோட்டம் குறித்த இலக்கிய உரை. உரை வழங்குபவர் ஆங்கிலத்துறை பேராசிரியர் ஸ்னேகா அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை சென்னையிலாக கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இவையாவும் இன்று நமது வானொலியில் கேட்க இருக்கும் நிகழ்ச்சிகள். இனி தொடர்வது காலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரையோடு.

கொண்டுள்ள சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இயல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சஹர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 வயது குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். ஈரான் நாட்டின் முன்னாள் உச்ச தலைவர் அயத்துல்லா சையத் அலி கமேனியின் இறுதி சடங்கில் அரசின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அட்டா அஸ்னைன்

மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா ஆகியோர் பங்கேற்றனர். கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: என்ன
4: சேவை செய்திகள்? உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
5: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில்லை 1669 கிலோஹெர்ட்ஸில். நேரம் சரியாக 6:04:25. இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்தேறுங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோ
1: உழைக்க நேரத்தை எடுத்துக்கொள், அது வெற்றியின் விலை. சிந்திக்க நேரத்தை எடுத்துக்கொள், அது சக்தியின் ஊற்று. விளையாட நேரத்தை எடுத்துக்கொள், அது இளமையின் ரகசியம் என்றெல்லாம் நம் முன்னோர்கள் கூறிட காரணம் என்ன? உழைப்பு முதல் விளையாட்டு வரை எல்லாமே நேரம் தரும் பரிசுகள் என்பதை உணரத்தான். பொழுது போகவில்லை என்று வெற்று களியாட்டம், வீண் அரட்டை, அதிக தூக்கம் என்று நேரத்தை பாழ்படுத்தும் மனிதர்களை அதிக காண்கின்றோம். ஆனால் காலம் பொன் போன்றது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு வேலை செய்பவர்களே இறுதியில் வெற்றிக்கனி பறிக்கின்றார்கள், மகிழ்ச்சியின் முகவரியை பெறுகின்றார்கள். 133 அதிகாரங்களில் திருக்குறளை படைத்த திருவள்ளுவர் நேரத்தின் சிறப்பை உணர்த்த காலம் அறிதல் என்ற ஒரு தனி அதிகாரத்தையே படைத்தார். ஞானம் கருதினும் கைகோடும், காலம் கருதி இடத்தால் செய்யின் என்று ஒரு குறளில் எழுதி காட்டுகிறார். காலத்தை அறிந்து இடத்துடன் பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டுமென்று கருதினாலும் அது கைகூடும் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறுகின்றார். நன்றே செய், அதையும் இன்றே செய் என்பதுதான் நம்முடைய முன்னோர்களின் அறிவுரை. நாளை நாளை என்று தள்ளி போடுவதால் என்ன பயன் விளையும்? சோம்பல்தான் நம்மை ஆக்கிரமிக்கும்.

0: சுறுசுறுப்பு தன் பலத்தை இழந்து நிற்கும். வாழ்வில் முக்கியமான ஒரு பருவம் இளமை பருவம். இந்த பருவத்தில்தான் நினைத்ததை நினைத்தவாறே முடிக்கக்கூடிய தீவிர எண்ணமும் உறுதியும் கிடைத்திடும். அதை நாம் வீணாக்கலாமா? ஒரு முறை அண்ணல் காந்தியடிகள் நடந்து செல்லுகின்ற போது தனது நடையில் சிறிது வேகத்தை கூட்டினார். அதை பார்த்த ஒரு நண்பர், எதற்காக இவ்வளவு வேகமாக நடக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அண்ணல் சொன்னார், அதோ அங்கே தூரத்தில் தெரியும் என் வாலிபத்தை சந்திக்கத்தான் செல்லுகிறேன் என்று கூறினாராம். காலத்தை உணர்ந்து வேகமாக செயலாற்றினால் என்றும் இளமை நம்மை தொற்றிக்கொள்ளும் என்பதை மறுக்க இயலாது. சந்தர்ப்பம் ஒரு முறைதான் கதவை தட்டும் என்பது ஒரு பொன்மொழி. வாய்ப்புகள் வருகின்ற நேரத்தில் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் வளர்ச்சிகள் சீராக இருக்கும். எய்தற்கு அரியது ஏய்ந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் என்று தெளிவுபடுத்தினார் திருவள்ளுவர். கிடைத்தற்கரிய காலம் வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும் என்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் காலம்தான் இயக்குகிறது. காலத்தையே தேவனாக உயர்த்தி கால தேவன் என்று பெரியோர் அழைத்ததையும் நாம் இங்கு நினைத்து பார்க்கலாம். ஒரு மாதத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? மாத நாவல் வெளியிடும் ஒரு பதிப்பாசிரியரை கேளுங்கள். ஒரு வாரத்தின் அருமையை புரிந்து கொள்ள வேண்டுமா? வாரப்பத்திரிகையில் தொடர் எழுதும் ஒரு எழுத்தாளரை கேளுங்கள். ஒரு மணி நேரத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அருமை ஆசிரியரின் வகுப்பை இழந்த ஒரு மாணவரை கேளுங்கள். ஒரு நிமிடத்தின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? கடைசி நிமிடத்தில் ரயிலை தவறவிட்ட ஒரு பயணியை கேளுங்கள். ஒரு நொடியின் அருமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நூலிடையில் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை தவறவிட்ட ஒரு ஓட்டப்பந்தய வீரரை கேளுங்கள். எனவே நொடி பொழுதையும் வீணாக்காமல் நேர்த்தியாக செயல் செய்தால் வளர்ச்சி நிச்சயம், வசந்தமும் நிச்சயம். வாழ்க்கையை நேசிப்பவர்களாக இருந்தால் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கை நேரத்தால் ஆனது என்று கூறினார் சுவாமி விவேகானந்தர். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் என கேட்டார் திருவள்ளுவர். ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பவைதான் உண்டோ என்பது அவருடைய கேள்வி. எனவே சான்றோர்கள் சிந்தனையை மனத்தில் பதிப்போம். காலம் உணர்ந்து செயல்பட்டு வெற்றிகளை பெறுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில்லை 1269 கிலோஹெர்ட்ஸில். நேரம் சரியாக 6:15:20 கேட்க இருப்பது பக்தி மாலை.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மதுரை 1669 கிலோஹெர்ட்ஸ். நேரம் சரியாக 6:35:20. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இன்று பாரபவ வருடம் ஆனி மாதம் 20 சனிக்கிழமை.
1: நாட்டுக்கோழி வளர்ப்போர் கவனத்திற்கு, நாட்டுக்கோழி வளர்ப்பின் முக்கிய அனுகூலங்கள்: குறைந்த மூலதனத்தில் அதிக லாபம் பெறலாம், சத்து மிகுந்த ருசியான இறைச்சி மற்றும் முட்டை கிடைக்கின்றது. நாட்டுக்கோழிகளின் மூலம் கிடைக்கப்பெறும் முட்டை மற்றும் இறைச்சி குடும்ப உறுப்பினர்களின் விலங்கின புரதச்சத்து தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது ஆகும். நாட்டுக்கோழி முட்டையில் உயிர் சத்து சீயை தவிர அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் உள்ளன. இதில் உடலுக்கு நலம் பயக்கும் நிறமிகளும் இதயத்திற்கு இதமளிக்கும் ஒமேகா கொழுப்பு அமிலங்களும் அதிகம் உள்ளன. நாட்டுக்கோழி முட்டையில் உள்ள கொலஸ்ட்ரலின் அளவு வீரிய ரக முட்டைக்கோழி கொலஸ்ட்ராலை விட குறைவாக உள்ளது. நாட்டுக்கோழி முட்டை, மதிப்பூட்டிய இறைச்சி மற்றும் முட்டை ஆகியவை அனைவராலும் விரும்பி உண்ணப்படுகின்றன. நாட்டுக்கோழிகளை வளர்ப்பதற்கு தனியான நேரம் ஒதுக்க வேண்டியது இல்லை. கிராமங்களில் வேண்டுதலுக்காகவும் விருந்தினர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கவும் நாட்டுக்கோழிகள் வளர்க்கப்படும்.

0: படுகின்றன. மிக மிக குறைந்த தொழில்நுட்பத்தில் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாகும். குடும்பத்தில் ஏற்படும் அவசர தேவைகளுக்காக நாட்டுக்கோழிகளை விற்பது கிராமங்களில் இன்றும் நடைமுறையில் உள்ளது. ஆகவே நாட்டுக்கோழிகளை ஒரு செல்வம் கொழிக்கும் அச்சிய பாத்திரம் என்றே சொல்லலாம். நாட்டுக்கோழிகள் நெரிசலை சமாளித்து வளரும் திறன் பெற்றவை. நாட்டுக்கோழிகள் வெப்பத்தினை தாங்கி வளரும் திறன் கொண்டவை. நாட்டுக்கோழிகளை குறைந்த எண்ணிக்கையில் வளர்க்கும் போது சிறப்பு பராமரிப்புகள் எதுவும் தேவையில்லை. திறந்த வெளியில் மேய விட்டோ அல்லது பண்ணையிலோ வளர்க்கலாம். திறந்த வெளியில் மேயும் நாட்டுக்கோழிகள் வயல்வெளிகளில் உள்ள புல் பூச்சிகளை உணவாக உட்கொள்வதால் சுற்றுப்புறம் தூய்மையாகவும் தீவன செலவு குறைவாகவும் ஏற்படுகிறது. நாட்டுக்கோழிகள் வீரியரக கோழிகளை விட அதிக நோய் எதிர்ப்பு திறன் கொண்டவை. சிறு விவசாயிகள், நிலமற்றோர், மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மற்றும் பள்ளிப்படிப்பை தொடர முடியாதவர்கள் நாட்டுக்கோழியை சிறந்த அளவில் வளர்த்து அதிக லாபம் அடையலாம். இவ்வாறு விருதுநகர் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் தெரிவிக்கின்றது. ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் தொழில் முனைவோரும் விவசாய உற்பத்தியாளர் சங்கமும் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர் இ சங்கரதாஸ் அவர்கள்.
1: இரண்டாவது, குழு பங்குதாரர்கள். இப்போ நம்ம எஃபிஓஸ் வந்து குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு குழுவாக செயல்படும் போது அந்த இன்ஃபர்மேஷன், இந்த பயிர் வந்து இப்படி செய்யலாம், ஒரு பொருட்களை வந்து இந்தந்த விலைக்கு போடலாம் அப்படின்ற ஒரு குழு தகவல் பரிமாற்றம் வந்து அங்கே ஏற்படும். மூலப்பொருட்கள் மற்றும் தொழில்நுட்ப டெக்னாலஜி யூசேஜ். இப்போ நீங்கள் ஒரு ஒவ்வொரு எஃபிஓலையும் பார்த்தீங்கன்னா சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு ஒரு வேளாண் பட்டதாரி தான் அந்த இடத்திற்கு பணியமர்த்தப்படுவார். அவர் வேளாண் பட்டதாரி, அந்த தொழில்நுட்ப பயன்பாடுகள், தொழில்நுட்ப குறைபாடுகளை அவர் அதை தீர்த்து வைப்பார். அப்புறம் மூலப்பொருட்கள் வாங்குதல். இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், உழவர் உற்பத்தியாளர் சங்கம், என்ன ஒரு ஒரு இண்டிவிஜுவல் விவசாயியோட, ஒரு தனிப்பட்ட விவசாயிக்கும் ஒரு உழவர் உற்பத்தியாளர் சங்கம் என்ன வேறுபாடுனா, மூலப்பொருட்கள் வாங்கும்போது இப்போ வெளியில் ஒரு விவசாயி வந்து உரம் வந்து 10 மூட்டை வாங்கினான்னா 10 மூட்டை வந்து ஒரு 1000 ரூபான்னு வச்சுப்போம். அது வந்து அதுவே ஃபார்மர் ப்ரொடியூசரில் இருக்காங்கன்னு 100 பேர் சேர்ந்து ஒரு பல்காக வாங்கும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட கான்ட்ரிபியூஷன், அதாவது ஒவ்வொருத்தரோடையும் விலை வந்து அது குறையும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நீங்கள் சின்ன சின்ன பொருளாக வாங்கும்போது விலை அதிகமாக இருக்கும், பல்காக வாங்கும்போது அதோட விலை கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் அதை உற்பத்தி செஞ்ச பொருளை நம்ம நேரடியாக விற்கலாம், பல்காக ஒரு இடத்த டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள், இப்போ விவசாய உற்பத்தியாளர் சங்கம், மாம்பழம் ரிலேட்டடாக ஒரு விவசாய உற்பத்தியாளர் சங்கம் இருக்காங்கன்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு விவசாயம் எடுத்துக்கொண்டோம் என்றால், உற்பத்தி பண்ண மாம்பழங்களை பல்பிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிற மேனுஃபேக்சர் ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்ணும்போது, இண்டிவிஜுவலாக கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து கம்மியாக தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும். அதே ஒரு விவசாய உற்பத்தியாளர் சங்கம் மூலமாக நம்ம இது பண்ணும்போது, இது வந்து கலெக்டிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க, ஒன்றுபட்ட செயல்முறை. ஒன்றுபட்ட செயல்முறையில் எப்பவுமே என்ன எப்படி இருக்குன்னா, அது வந்து பெனிஃபிட் அதிகமாக தான் இருக்கும். அதில் பலவீனங்கள், குறைபாடுகள்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு என்னென்ன ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறாங்களோ, இப்போ விலைவாசி உயர்வு, ஊர் ஒரு மூலப்பொருளுக்கான விலை அதிகம் இருக்கும், இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தப்படும், சீர்திருத்தப்படும். அதனால் ஊர் ஒரு விவசாயிக்கும் அது நன்மை பயக்கும். இதனால் அவர்களோட வருமானமும் அதிகமாகும். இன்னொரு நன்மை பார்த்தீங்கன்னா, சிறந்த நிதி ஆதாரம். இப்போ எஃபிகல் குரூப்பாக இருக்கும்போது அதில் சம் கான்ட்ரிபியூஷன், ஒவ்வொரு விவசாயியோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். அது அந்த விவசாயி கொடுக்கும்போது சிறு சிறு அமௌண்ட்டாக தான் தெரியும், சிறு சிறு தொகையாக தான் தெரியும். பட் அந்த எஃபிஓவில் பார்க்கும்போது அந்த அமௌண்ட் வந்து பெருசாக தெரியும். பெரிய அமௌண்ட் வந்தாலே ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி திருப்பியும் அதை மல்டிபிள் பண்ணலாம். ஒரு 1 லட்சம் வந்ததுன்னா அதை வந்து ஏதாவது கடை வாடகைக்கு வாங்கலாம், சம்திங் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணலாம். அதுவே அது ஒரு விவசாயிக்கிட்ட 100 ரூபா இருந்ததுன்னா அது வந்து அது 100 ரூபா செலவாக தான் போகுமே தவிர அது ஒரு மூலதனமாக மாறாது. அந்த பெரிய தொகை வந்து ஒரு மூலதனமாக மாற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது உழவர் உற்பத்தியாளர் சங்கத்தில். பர்டிகுலராக இந்த எஃப்இஓ மூலம் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த ஆர்கானிக் ப்ரொடியூசர் சொல்லக்கூடிய காரிக பொருட்களை உற்பத்தி பண்ணுற விவசாய பெருமக்கள், ஆர்கானிக் ஃபுட்ஸ், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்னு பண்ணுறவங்களுக்கு இது வந்து இன்னும் இந்த அமைப்புகள் வந்து நல்ல ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு, சந்தைப்படுத்துதல் வந்து இதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மெயினான ஒரு உற்பத்தியாளர் சங்கம் மெயினான ஒரு நன்மை என்னன்னா, சந்தைப்படுத்துதல் சுலபமாக இருக்கு. அடுத்தது, இந்த எஃபிஓ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சில திட்டங்கள் உள்ளன. சில திட்டங்களை மட்டும் இந்த தொகுப்பில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நேஷனல் மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அண்ட் டெக்னாலஜி. இது எஃப்பிஓ திட்டத்துக்கு

0: கான ஒரு ஸ்கீம். இது என்ன பண்ணுன்னா, எஃபிஓ வந்து திறன் மேம்பாடு, அவங்களுக்கு இந்த எஃபிஓ எப்படி ரன் பண்ணுறது அதெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே கவர்மெண்ட் வந்து லேர்ன் பண்ணி தரும், ஸ்கில் டெவலப்மெண்ட். அப்புறம் எஃபிஓ மேம்பாட்டு நிதி டெவலப்மெண்ட் ஃபண்டு, அது சிறு விவசாயிகள் வேளாண் வணிக கூட்டமைப்பு எஸ்எஃப்எஸின்னு சொல்கிற ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சார்டியம்னு சொல்லுவாங்க. இது ஒரு தன்னாட்சி நிறுவனம், சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி கீழே வர்றது. இது வந்து நம்ம இநாம்னு சொல்லுவோம்ல, எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், அதை ரன் பண்ணுறதும் இவங்க இந்த எஸ்எஃப்எஸ்சி தான். அவங்களும் இதுக்கான ஒரு ஆதரவை தராங்க. அந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மட யோஜனா, இவங்க வந்து உணவு செயலாக்கல் மையங்களுக்கு உதவி, ஃபுட் ப்ராசஸிங் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணுறது மூலமாக அந்த விவசாயியோட வருமானத்தை அதிகப்படுத்த முடியும். மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்களை எப்படி மதிப்பு கூட்டுறதுன்றது இந்த ஸ்கீம் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கான சப்சிடிஸும் இவங்க இந்த ஸ்கீம் மூலமாக பெற்று தருவாங்க. அடுத்த ஒரு திட்டம்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா, சந்தை இணைப்புகள் மற்றும் கட்டமைப்பு மேம்பாடு, இதுக்கான ஒரு வழிமுறைகளை இந்த திட்டத்துக்கீழே ஏற்படுத்தி தருவாங்க. இது மாநில அரசுகளுக்கு நிதி வழங்கப்படுகிறது. இது எஃபிஓ உருவாக்கத்தையும் வளர்ச்சியும் உள்பட உதவுகிறது.
1: இன்று ஒரு செய்தியில் இதுவரை தொழில் முனைவோரும் விவசாய உற்பத்தியாளர் சங்கமும் குறித்த தகவல்கள் வழங்கினார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர் ஈ சங்கரதாஸ் அவர்கள். இத்துடன் நிறைவேறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
5: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். துடிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ஆர்கனைசர் வார இதழின் 80வது ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், அவசர நிலை காலத்தின் போது இந்த இதழ் துணிச்சலாக செயல்பட்டதை நினைவு கூர்ந்தார். துடிப்புள்ள ஜனநாயகத்திற்கு பொறுப்பான ஊடகங்களின் செயல்பாடு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகம் செழிக்க வேண்டும் என்றால் பத்திரிகைகள் அச்சமின்றி கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மக்கள் மத்தியில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை ஊக்குவிப்பதில் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்றும் அவர் கூறினார். ஊடகங்கள் உயரிய தார்மீக நெறிகளுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதா

கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். ஒருநாள் பயணமாக மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். 480 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாகும். இதனைத் தொடர்ந்து பலோத்ராவில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்கள் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். நாட்டின் முதல் பசுமை எரிசக்தி சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஜெய்ப்பூரில் 13000 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ 2ம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு கட்சிகளிலிருந்து தவிகாவில் இணைபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்குகள் இருந்தால் விசாரணை தொடரும் என்று கூறினார். ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான வழக்குகளில் எந்த

0: ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாகும். இதனைத் தொடர்ந்து பலோத்ராவில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். நாட்டின் முதல் பசுமை எரிசக்தி சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஜெய்ப்பூரில் 13,000 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ 2ம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு கட்சிகளிலிருந்து தவிகாவில் இணைபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்குகள் இருந்தால் விசாரணை தொடரும் என்று கூறினார். ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான வழக்குகளில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதில் சட்டமீறல் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதில் பொதுமக்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் கூறியுள்ளார். மயிலாப்பூரில் நேற்று நடைபெற்ற பிளாஸ்டிக் பைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி தூக்கி எறியப்படுவதால் மண் வளமும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணி பைகளை பயன்படுத்துவதை அனைவரும் அன்றாட பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று வழிகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஏற்கனவே உள்ள நடைமுறையில் சில இடர்பாடுகள் களையப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இடங்களில் தானியங்கி முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பயிர்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நேற்று சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் மற்றும் அதிகாரிகளுடன் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுடன் அவர்களது கோரிக்கை தொடர்பாக ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளின் கோரிக்கைகள் சேர்க்கப்படும் என்றும், இது தொடர்பாக விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் சங்கங்களுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 58 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆன்லைன் பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களும் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரசு சேவைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற விதிமுறை இருந்தாலும் சில அலுவலகங்களில் பல்வேறு சேவைகளுக்கு லஞ்சம் கேட்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணி வெடிகளை அகற்றும் பணியில் சிறப்பு கப்பலை பிரான்ஸ் ஈடுபடுத்தியுள்ளது. பாலஸ்தீன மறுசீரமைப்பு பணியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர்

0: திரு அப்துல்லா அபு ஷாவேஸ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் மூன்றாவது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இன்றும் நாளையும் மூத்த குடிமக்களுக்கு இல்லங்களுக்கே சென்று பொது விநியோகப் பொருட்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நம்ம அரசு வாட்ஸ்அப் தளத்தை மேம்படுத்துவது தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் முன்னணி சமூக வலைதள நிறுவனங்களுடன் நேற்று தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கடல்மங்கலம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய அவர், புதிய வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாகவே செஸ் போட்டியில் பல உலக சாம்பியன்கள் தமிழகத்தில் இருந்து உருவாகி வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். செஸ் விளையாட்டில் சாதனை படைக்க பல நாடுகள் பெருமளவில் முதலீடு செய்து வருவதாகவும் அமெரிக்கா, சீனா, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் சர்வதேச போட்டிகளில் வலுவான வீரர்களுடன் களமிறங்கியுள்ளதால் இந்திய வீரர்களும் சவாலை சந்திக்க தங்களை மேலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஸ்வநாத் ஆனந்த் கேட்டுக்கொண்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப்வர்த்தே அணியை வென்றது. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜியாவை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
3: பிளாஸ்டிக் மாசுபாடு. நாம் வாழும் இந்த நவீன உலகில் பிளாஸ்டிக் என்பது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது எடுத்து செல்லும் தண்ணீர் பாட்டில் முதல் உணவு பொதிகள் வரை பிளாஸ்டிக் நம்மை சூழ்ந்திருக்கிறது. வசதியை அளிப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பொருள் இன்று உலகையே அச்சுறுத்தும் சுற்றுச்சூழல் பிரச்சனையாக மாறியுள்ளது. ஒரு காலத்தில் மக்கள் துணிப்பைகள், கூடை, மண்பானைகள், உலோக பாத்திரங்கள் போன்றவற்றை பயன்படுத்தினர். அவை இயற்கைக்கு ஏற்றவையாகவும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவையாகவும் இருந்தன. ஆனால் இன்று ஒருமுறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் கலாச்சாரம் அதிகரித்து விட்டது. இதனால் பிளாஸ்டிக் கழிவுகளின் அளவு நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. பிளாஸ்டிக்கின் மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால் அது இயற்கையாக எளிதில் மக்காது. ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பை மண்ணில் முழுமையாக அழிய பல 100 ஆண்டுகள் ஆகலாம். நாம் இன்று தூக்கி எறியும் ஒரு பிளாஸ்டிக் பொருள் பல தலைமுறைகளுக்கு பிறகும் பூமியில் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு சிந்தனை வரி, நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் சில நிமிடங்கள் மட்டுமே நமக்கு உதவுகிறது, ஆனால் அதன் பாதிப்பு பல 100 ஆண்டுகள் நீடிக்கிறது. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு என்பதை நாம் உணர வேண்டும். பிளாஸ்டிக் மாசுபாடு மண்ணை மட்டுமல்ல நீரையும் பாதிக்கிறது. குப்பைகளாக வீசப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் மழை நீரால் ஆறுகள், ஏரிகள், கடல்கள் போன்ற நீர்நிலைகளுக்குள் செல்கின்றன. இதனால் நீர் மாசுபடுகிறது. கடலில் வாழும் மீன்கள், ஆமைகள், பறவைகள் போன்ற பல உயிரினங்கள் பிளாஸ்டிக்கை உணவாக நினைத்து விழுங்குகின்றன. அதன் விளைவாக அவை உயிரை மாய்த்து கொள்கின்றன. உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கடல் உயிரினங்கள் ஆண்டுதோறும் பிளாஸ்டிக் மாசுபாட்டால் பாதிக்கப்படுகின்றன. இது சுற்றுச்சூழலுக்கே ஒரு பெரிய

0: அச்சுறுத்தலாகும். ஒரு சிறிய கவிதை: கடலில் வீசும் பிளாஸ்டிக் கரையில் வந்து கேட்கிறது, என்னை ஏன் உருவாக்கினாய், இயற்கையை ஏன் காயப்படுத்தினாய். இந்த கவிதை மனிதனின் பொறுப்பின்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. பிளாஸ்டிக் எரிக்கப்படும் போதும் ஆபத்து ஏற்படுகிறது. பல இடங்களில் மக்கள் குப்பைகளுடன் பிளாஸ்டிக்கையும் எரித்து விடுகின்றனர். இதனால் நச்சுத்தன்மை கொண்ட புகை காற்றில் கலக்கிறது. அந்த காற்றை சுவாசிக்கும் மனிதர்களுக்கு சுவாச கோளாறுகள், நுரையீரல் நோய்கள் மற்றும் பல உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இன்று நகரங்களில் மழை பெய்யும் போது சாலைகளில் தண்ணீர் தேங்குவது ஒரு பொதுவான காட்சியாகிவிட்டது. இதற்கு காரணங்களில் ஒன்று கழிவு நீர் கால்வாய்களில் அடைத்து கிடக்கும் பிளாஸ்டிக் குப்பைகளாகும். எனவே பிளாஸ்டிக் மாசுபாடு என்பது சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டுமல்ல, அது சமூக மற்றும் சுகாதார பிரச்சனையும் ஆகும். மகாத்மா காந்தியின் கருத்து: உலகில் நாம் காண விரும்பும் மாற்றமாக முதலில் நாம் மாற வேண்டும். இந்த சொற்கள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பதற்கு பொருந்தும். மாற்றம் அரசாங்கத்திலிருந்து தொடங்க வேண்டியதில்லை, நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும். நாம் என்ன செய்யலாம்? கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்துச் செல்லலாம். ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் குவளைகள் மற்றும் தட்டுகளை தவிர்க்கலாம். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தேர்வு செய்யலாம். பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக மறுசுழற்சி செய்யலாம். நமது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். மக்களாகிய நமக்கு இதில் முக்கிய பங்கு உள்ளது. பொது இடங்களில் பிளாஸ்டிக் இல்லா வளாகங்களை உருவாக்கலாம். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தலாம். சிறிய வயதிலேயே நல்ல பழக்கங்களை வளர்த்து கொண்டால் எதிர்கால சமுதாயமும் பொறுப்புணர்வுடன் செயல்படும். திருக்குறளின் கருத்தை நினைவுபடுத்திக் கொள்ளலாம்: வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும். பிரச்சனை பெரிதாக முன்பே அதை தடுக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். பிளாஸ்டிக் மாசுபாட்டிற்கும் இதுவே பொருந்தும். இன்று நாம் அலட்சியமாக வீசும் ஒரு பிளாஸ்டிக் பை நாளை ஒரு உயிரினத்தின் மரணத்திற்கு காரணமாக இருக்கலாம். நாம் வீசும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு ஆற்றின் ஓட்டத்தை தடுக்கலாம். எனவே ஒவ்வொரு செயலும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி: நாம் நம் குழந்தைகளுக்கு தூய்மையான பூமியை விட்டு செல்ல விரும்புகிறோமா, அல்லது பிளாஸ்டிக் குப்பைகளால் மூடப்பட்ட உலகையா விட்டு செல்ல போகிறோம்? இந்த கேள்விக்கான பதில் நமது இன்றைய செயல்களில் உள்ளது. நிறைவாக, பிளாஸ்டிக்கை தவிர்ப்பது ஒரு பழக்கம் அல்ல, அது ஒரு எதிர்கால தலைமுறைக்கான பொறுப்பு என்ற உண்மையை மனதில் கொண்டு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம். இயற்கைக்கு உகந்த மாற்றுப் பொருட்களை பயன்படுத்துவோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

0: வாரம் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஷெஷல்ஸ் பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
2: சமீபத்தில் பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணித்து உலகத்தின் கவனத்தை ஈர்த்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது அடுத்த கட்ட அரசு முறை பயணமாக செஷல்ஸ் நாட்டுக்கு பயணித்து திரும்பியிருக்கிறார். ஜூன் 27 முதல் 29 தேதி வரை நிகழ்ந்த இந்த பயணம் வழக்கம் போலவே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கவனம் ஈர்ப்பதாகவும் அமைந்தது. கடந்த 12 ஆண்டுகளில் 100 முறைக்கு மேல் வெளிநாடுகளுக்கு பயணித்து தேச நலன் காக்கும் ஒப்பந்தங்களையும் நட்புறவுகளையும் நெறிப்படுத்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகெங்கும் நாடுகள் தங்கள் உயரிய விருதுகளை வழங்கி பெருமைப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தன் தலைமைத்துவத்திற்கு சான்றாக 30க்கும் மேற்பட்ட சர்வதேச விருதுகளை பெற்று எவரும் செய்ய வியலாத சாதனையை செய்திருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அவற்றின் தொடர்ச்சியாக செஷல்ஸ் நாட்டு பயணமும் அமைந்தது. செஷல்ஸ் என்பது இந்திய பெருங்கடலில் ஆப்பிரிக்க கண்டத்திற்கு அருகே உள்ள சுமார் 455 சதுர கிலோமீட்டர் பரப்பு மட்டுமே கொண்ட சின்னஞ்சிறு தீவு. சென்னை மாநகரத்தின் பரப்பளவு மட்டுமே கொண்டுள்ள இந்நாடு புவியியல் ரீதியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகின் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் கடல் பகுதியில் இது இருப்பதால் கடல் வணிகத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்கா, பிரான்ஸ், சீனா உள்ளிட்ட நாடுகள் இந்த சிறிய தீவில் தங்கள் ரேடார் மையங்களையும் கண்காணிப்பு தளங்களையும் அமைக்க போட்டி போடுகின்றன. இந்தியா செஷல்ஸ் நாட்டுடன் நெருங்கிய நட்பை பராமரித்து வருகிறது. செஷல்ஸ் மக்கள் தொகையில் சுமார் 11% பேர் இந்தியர்கள் என்பதும் இந்த உறவு வலுப்பட காரணமாக உள்ளது. செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினி கடந்த பிப்ரவரி மாதம் 2026 இந்தியாவுக்கு வருகை தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. செஷல்ஸ் நாட்டில் மொத்தம் 100

ஏழு தீவுகள் உள்ளன. கடந்த 1770 ஆண்டில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 15 பேர் அங்கு குடியேறினர். அவர்களோடு 7 ஆப்பிரிக்கர்கள், 5 இந்தியர்களும் அங்கு குடியமர்த்தப்பட்டனர். இதன் பிறகு இந்தியாவின் தமிழகம், பீகார், குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் செஷல்ஸ் தீவில் குடியேறினர். ஆப்பிரிக்க கண்டத்தின் மடகாஸ்கர், தான்சானியா, கென்யா, மொசாம்பிக் நாடுகளைச் சேர்ந்த மக்களும் அங்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். தற்போது செஷல்ஸ் நாட்டில் சுமார் 1.35 லட்சம் பேர் வசிக்கிறார்கள். இதில் பெரும்பாலானோர் தமிழர்கள். செஷல்ஸின் துணை அதிபர் திரு செபாஸ்டியன் பிள்ளை இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர். செஷல்ஸ் நாட்டில் வசிக்கும் தமிழர்கள் செஷல்ஸ் நாட்டுக்கு இந்தியர்கள் விசா இல்லாமல் செல்லலாம். அந்த நாட்டில் தரை இறங்கியதும் அவர்களுக்கு சிறப்பு விசா வழங்கப்படுகிறது. இந்த நாட்டுக்கு 6 அதிநவீன ரேடார்களை இந்தியா வழங்கியுள்ளது. வர்த்தகம், பாதுகாப்பில் இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடாக செஷல்ஸ் விளங்குகிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த செஷல்ஸ் நாட்டின் 50 ஆண்டு தேசிய தினம் ஜூன் 29 கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டு தேசிய தினத்துக்கான விழாவில் சிறப்பு விருந்தினராக நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். இதற்காக விமானம் மூலம் செஷல்ஸ் தலைநகரான விக்டோரியா நகரின் சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை அந்நாட்டின் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினி நேரில் வந்து ஆற தழுவி வரவேற்றார். சிவப்பு கம்பள வரவேற்பும் ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் பிரதமருக்கு வழங்கப்பட்டது. தலைநகர் விக்டோரியாவில் திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து மகிழ்ந்தார்கள். அவர்களோடு கலந்துரையாடிய பிரதமர் குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். இதையடுத்து இரு நாட்டு தலைவர்களும் விக்டோரியாவில் உள்ள தேசிய தாவரவியல் பூங்காவுக்கு சென்றார்கள். செஷல்ஸ் அதிபர் தனது காரிலேயே பிரதமரை அழைத்துச் சென்றது குறிப்பிடத்தக்கது. அங்கு ராட்சத ஆமைகள் பாதுகாப்பு மையத்தை பார்வையிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, உலகின் மிக வயது முதிர்ந்த உயிரினம் என அறியப்படும் 194 வயது ஜோனதன் என்ற அல்டாப்ரா வகை ராட்சத ஆமைக்கு உணவளித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதைத் தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் அன்னையின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் மரக்கன்று நடும் நிகழ்வில் பங்கேற்றார்கள். பிறகு செஷல்ஸ் நாட்டின் நாடாளுமன்றமான தேசிய சபையில் உரையாற்றினார் பிரதமர். இதன் மூலம் செஷல்ஸ் தேசிய சபையில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெற்றார். இந்த சபையில் உரையாற்றும் முதல் இந்திய பிரதமர் என்ற கௌரவத்தை பெற்றதில் மகிழ்ச்சியடைகிறேன். இந்தியாவின் 1.4 பில்லியன் மக்களின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் கொண்டு வந்துள்ளேன் என்று குறிப்பிட்டு தனது உரையை தொடங்கிய பிரதமர், கடந்த 2015 ஆண்டில் தான் பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் முதலில் பார்வையிட்ட இந்திய பெருங்கடல் தீவு நாடு செஷல்ஸ் தான் என்றும், ஒரு தசாப்தத்திற்கு பிறகும் அந்த பிணைப்பு நீடிப்பதாகவும் கூறினார். செஷல்ஸ் நாட்டின் பலம் அங்கு வாழும் மக்கள்தான் என்று குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு வந்த மக்கள் தங்களது மாறுபட்ட மொழிகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகளை ஒன்றிணைத்து செஷல்லோயிஸ் என்ற பொதுவான அடையாளத்தை உருவாக்கியுள்ளனர் என்றார். நாடாளுமன்றத்தின் முதன்மை கோட்பாடான வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை அவர்கள் தங்களது வாழ்வில் கடைபிடித்து வருவதாக பிரதமர் கூறினார். 50 ஆண்டுகளுக்கு முன்பு இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக உறவுகள் தொடங்கப்பட்ட போது நமது நட்பு ஆரம்பித்ததாக கூறப்படுவது தவறு. நமது உறவு அதற்கும் முன்பு பல காலத்திற்கு முன்பே தொடங்கிவிட்டது. இந்திய பெருங்கடல் இந்தியாவையும் செஷல்ஸையும் பிரிக்கவில்லை, மாறாக அது நம்மை ஒன்றாக இணைக்கிறது. அதனால்தான் நாம் எப்போது சந்தித்தாலும் பழைய நண்பர்களாகவே சந்திக்கிறோம் என்று பிரதமர் திரு மோடி கூறினார். கடந்த 1770 ஆண்டிலேயே இந்தியர்கள் முதலில் செஷல்ஸ் மண்ணில் கால் பதித்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை நினைவு கூர்ந்த பிரதமர், இரு நாடுகளுக்கிடையே உள்ள ஆழமான பண்பாட்டு தொடர்புகளை பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டினார். கடந்த 1976 செஷல்ஸ் நாடு சுதந்திரம் அடைந்த போது அதன் விக்டோரியா துறைமுகத்தில் இந்தியாவின் INS நீல்கிரி போர்க்கப்பல் பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டதை நினைவு கூர்ந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி, தற்போது 50வது பொன்விழா ஆண்டிலும் இந்தியாவின் INS தர்காஷ், INS இஷாக் ஆகிய நவீன போர்க்கப்பல்கள் செஷல்ஸ் மண்ணில் இருப்பதை பெருமையோடு சொன்னார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சர்வதேச அரங்கில் உரையாற்றிய 20வது வெளிநாட்டு நாடாளுமன்றம் செஷல்ஸ் ஆகும். இதையடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காலநிலை நடவடிக்கை மற்றும் நீல பொருளாதாரம் ஆகியவற்றில் ஆற்றிய பங்களிப்பிற்காக செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. செஷல்ஸ் நாட்டின் 50வது சுதந்திர தின கொண்டாட்டம் ஸ்டாட் லினிட்டே மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்போது அங்கு நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பை அவர் பார்வையிட்டார். பிறகு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினி

0: அளித்த அதிகாரப்பூர்வ அரசு விருந்தில் கலந்து கொண்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. செஷல்ஸ் தீவு ஆமைகளின் புகரிடமாக விளங்குகிறது. இதை நினைவு கூறும் வகையில் உத்தரப்பிரதேசத்தின் மொரதாபாத் நகரில் தயாரிக்கப்பட்ட வெண்கல ஆமையை செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பரிசாக வழங்கினார். செஷல்ஸ் நாட்டின் துணை அதிபரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான திரு செபாஸ்டியன் பிள்ளைக்கு சிக்கிமின் புகழ்பெற்ற ஆர்கிட் ஓவியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி பரிசாக வழங்கினார். துணை அதிபரின் மனைவி லீனா பிள்ளைக்கு காஞ்சிபுரம் பட்டுப்புடவையை அவர் பரிசாக அளித்தார். பிறகு நடந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளிடையே 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்தியா சார்பில் செஷல்ஸுக்கு அதிநவீன ரோந்து கப்பல் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த ரோந்து கப்பலுடன் 5 ரோந்து படகுகள், 6 ஆம்புலன்ஸ் படகுகளும் வழங்கப்பட்டன. மேலும் இந்தியா சார்பில் 500 டன் அரிசி, 8500 டன் சிமெண்ட் வழங்கப்பட உள்ளது. இந்தியா உதவியுடன் செஷல்ஸில் கட்டப்பட உள்ள சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி மையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. யுபிஐ டிஜிட்டல் பண பரிமாற்றம், மக்கள் மருந்தகம், வேளாண் துறை, கைதிகள் பரிமாற்றம், செஷல்ஸ் கடற்படை வீரர்களுக்கு சிறப்பு பயிற்சி, விண்வெளி, செஷல்ஸ் தலைநகரில் சிறப்பு மருத்துவமனை கட்டுவது தொடர்பாகவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 1250 கோடி ரூபாய் கடன் உதவிக்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இந்த பயணத்தில் செஷல்ஸ் நாட்டில் மாஹே தீவில் விக்டோரியாவின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நவசக்தி விநாயகர் கோயிலில் வழிபட்டார் பிரதமர். இந்த கோயில் அந்த நாட்டில் அமைந்துள்ள ஒரே இந்து ஆலயம் என்ற தனிச்சிறப்பை பெற்றுள்ளது. இந்த சிறிய தீவு நாட்டின் கலாச்சார கட்டமைப்பில் இந்திய சமூகத்தின் இருப்பு, நம்பிக்கை மற்றும் பங்கு ஆகியவற்றின் மிக தெளிவான மற்றும் நிலையான அடையாளமாக இந்த கோயில் திகழ்கிறது. இந்த கோயில் அந்நாட்டில் உள்ள தமிழ் சமூகத்தை சேர்ந்த செஷல்ஸ் இந்து கோயில் சங்கம் சார்பில் 1992 கட்டப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த கோயிலில் வழிபாடு நடத்திய புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து நவசக்தி விநாயகர் ஆலயத்தின் பகவான் ஸ்ரீ கணேசர் அனைவருக்கும் ஞானம், வலிமை மற்றும் வளத்தை அருளட்டும் என்று பதிவிட்டுள்ளார். செஷல்ஸ் நாட்டுக்கான பிரதமரின் பயணம் இந்தியாவின் பாதுகாப்பு, கடல்சார் வணிகம், ஒத்துழைப்பில் மேலும் ஒரு நேச நாட்டின் பங்களிப்பை பெற்று தந்திருக்கிறது. தேசம் நல்லொளியில் ஜொலிக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் செஷல்ஸ் பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்லி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பூக்களிடமிருந்து புன்னகைக்க கற்றுக்கொள்ளுங்கள். வண்டுகளிடமிருந்து ரீங்காரமிட கற்றுக்கொள்ளுங்கள். இலை எதிர்கால மரங்களிலிருந்து விழுந்தாலும் எழ கற்றுக்கொள்ளுங்கள். முயற்சி செய், விழுந்தால் எழு, வெற்றி உன்னை தேடி வரும் என்ற வரிகளோடு இன்றைய நிகழ்ச்சியில் இணைகிறேன் வைஷ்ணவி. மதுர தென்றல் நிகழ்ச்சியில் ரோஜா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். ஏ ஆர் ரஹ்மான் இசையில், மின்மினி குரலில்.

0: அசல் நோட்டோட ஏன் விளையாடுற?
1: ப்ரோ, இது கிழிஞ்சிருக்கு.
0: கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
2: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
1: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
0: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸ்ஸா பாட்டி தரலாம்.
2: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
3: கூலாக இருங்கள்.

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால்
0: என்ன ஐயா? NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
2: தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நிலோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். இந்திய செமிகண்டக்டர் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட முதல் 4 திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். சுமார் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆலையில் வர்த்தக ரீதியான உற்பத்தி இன்று தொடங்குகிறது. இந்த ஆலை முழு திறனுடன் செயல்படும் போது ஆண்டுக்கு 500 கோடி செமிகண்டக்டர் சிப்புகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக இருக்கும். இது இயற்கை நுண்ணறிவு மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட கணினி தேவைகளுக்கான சில்லுகளின் உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்ய பெரிதும் உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் நேற்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் உள்துறை செயலர், வேளாண் துறை செயலர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.

0: பயன்படுத்தினர். மழை குறைவாக பெய்துள்ள மற்றும் வறட்சி ஏற்படவுள்ள பகுதிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை போக்குவதற்கு வேளாண் மற்றும் அது தொடர்புடைய பிற அமைச்சகங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். மழைப்பொழிவு குறைவாக உள்ள பகுதிகளில் மாநில அரசுகளுடன் இணைந்து எந்தெந்த பயிர்களை விதைக்கலாம் என்பது குறித்து விவசாயிகளுக்கு தகுந்த ஆலோசனை வழங்க அவர் அறிவுறுத்தினார். குறைந்த நீர் தேவை கொண்ட தீவனம், சிறுதானியங்கள், பருப்பு வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறும் அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களையும் தொடர்ந்து கண்காணிக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிகளை திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். $1 trillion ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற வர்த்தக வாரிய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டிலேயே ஆண்டு ஏற்றுமதியில் சுமார் 15% இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் மற்றும் மந்தநிலைக்கு மத்தியிலும் கடந்த நிதியாண்டில் இந்தியா அதிகபட்ச ஏற்றுமதியை பதிவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மாநில அரசுகள், ஏற்றுமதி மேம்பாட்டு அமைப்புகள் மற்றும் தொழில்துறை சங்கங்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்க 7 அம்ச திட்டத்தை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்தார். பிரான்ஸ் நாட்டின் எக்ஸன் புரோவன்ஸ் நகரில் இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார மற்றும் நிதித்துறை ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் நிதித்துறை அமைச்சர் திரு ரேலன் லெஸ்குரே ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர்கள், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்காக பிரெஞ்சு மேம்பாட்டு முகமை ஆற்றி வரும் பணிகளின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்ததுடன் வருங்கால திட்டங்களுக்கான வாய்ப்புகளையும் வரவேற்றனர். இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே நிலவும் பொருளாதாரம், நிதி, தொழில்நுட்பம், முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த கூட்டம் உதவும் என்று இருதரப்பினரும் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளின்போது சுமார் 33,14,000 படிவங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. வீடு வீடாக சென்று படிவங்களை விநியோகிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 13,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வரும் 29ஆம் தேதி வரை ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஏற்கனவே உள்ள வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்க உள்ளனர். வாக்காளர் பட்டியல் தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை August 5 முதல் September 4 வரை சமர்ப்பிக்கலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் October 7 வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. இதுகுறித்து 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாநில தலைமை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. சளி மற்றும் கண் சிவத்தல் பாதிப்புக்காக அந்த குழந்தை பண்டா அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மருத்துவர்கள் மூக்கில் செலுத்த வேண்டிய சொட்டு மருந்தை தவறுதலாக குழந்தையின் கண்களில் செலுத்தியதன் காரணமாக தொற்று ஏற்பட்டு குழந்தை தனது பார்வையை இழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் சமீபத்தில் பெய்த கனமழை, திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய மத்திய அமைச்சகங்களுக்கு இடையிலான குழுவை மத்திய அரசு அனுப்பி வைக்கவுள்ளது. அசாமின் பல மாவட்டங்களில் வெள்ள நீர் அபாயகரமாக அதிகரித்து வருவதையும், அருணாச்சல பிரதேசத்தின் மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் சாலை தடைகள்

0: ஏற்பட்டுள்ளதையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் உள்கட்டமைப்பு, விவசாயம் மற்றும் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை முழுமையாக மதிப்பீடு செய்ய இந்த குழுவின் நேரடி கள ஆய்வு மிகவும் அவசியமானது என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் மூன்றாவது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் யாத்ரீகர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் பொழுதுபோக்கிற்காக ஜம்முதாவி நதிக்கரையில் புதிய படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. இதனை ஜம்மு மாநகராட்சி ஆணையர் டாக்டர் தேவன்ஷ் யாதவ் தொடங்கி வைத்தார். பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் தாவி நதிக்கரையை ஒரு சிறந்த நகர்ப்புற சுற்றுலா தலமாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குஜராத், கொங்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த இரண்டு நாட்களுக்கு கிழக்கு ராஜஸ்தான், கிழக்கு மத்திய பிரதேசம், கடலோர கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மரத்வாடா, மேற்கு ராஜஸ்தான் மற்றும் நாட்டின் தெற்கு பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வர்த்தி அணியை வென்றது. நேற்று டல்லாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வீழ்த்தியது. இன்று காலை 7 கொலம்பியா, கானா இடையிலான ஆட்டமும், 10:30 கனடா, மொராக்கோ இடையிலான ஆட்டமும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 7:15.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் PL அழகமை அவர்கள்.
3: பண்ணக்கூடாத விஷயங்கள்ல முதன்மையான விஷயமா இருக்கிறது மது அருந்துதல். மதுவுக்கும் இந்த கல்லீரலுக்கும் அப்படி என்ன டாக்டர், ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு. இந்த மதுவினால இந்த நோய் அடையக்கூடிய தீவிர தன்மை என்ன, இதை நம்ம தெளிவா மக்களுக்கு சொல்லக்கூடிய பட்சத்துல இந்த மது பிரியர்கள் வந்து மது வெறுப்பர்களாக கூட மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
4: சொல்றது நடந்தா நல்லாதான் இருக்கும், நல்லா சோசியல் ட்ரிங்கிங் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அந்த சோசியல் ட்ரிங்கிங்கே கிராஜுவலா நாளடைவுல அவங்கள அறியாமையே மதுவுக்கு அடிமைத்தனத்தை கொடுத்துருது. மதுவுக்கு அடிமைத்தனம்னா எப்ப பார்த்தாலும் வேலையை பார்க்காம காலையில் சாயந்தரம் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களா, அவங்க மட்டும் கிடையாது. நான் வாரத்துல 4 எடுத்துருவேன், எவ்ரி சாட்டர்டே சண்டே எடுத்துருவேன், என்னால ட்ரிங்க்ஸ் எடுக்காம இருக்க முடியாது, எவ்ரி வீக் நான் அட்லீஸ்ட் 2-3 எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றவங்க கூட மதுவுக்கு அடிமையானவங்க. இந்த காலகட்டத்துல சக்கரை வியாதிகள், கொழுப்பு வியாதிகள், பிரஷர் வியாதிகள் இதெல்லாம் அதிகமா இருக்கிற காலகட்டத்துல எந்த அமௌண்ட் ஆஃப் அல்கஹாலுமே கல்லீரலுக்கு நல்லது இல்லைதான். இதுக்கு கீழே இருந்தா நல்லது, இதுக்கு மேல இருந்தா பிரச்சனை, இதுக்கு கீழே இருக்கிறவருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு எந்த கட்டாகவும் சொல்ல முடியல. ஏன்னா கல்லீரலுக்கு மற்ற தாக்கங்களும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், டயபெட்டிஸ்ங்கிறது கல்லீரல தாக்குது. ஒரு பிரஷரோ கொலஸ்ட்ராலோ வெயிட் கூட இருக்கிறவங்களுக்கு அதனால ஃபேட்டி லிவர் டிசீஸ் வருது. அப்ப ஆல்ரெடி கல்லீரல் ஒரு தாக்கத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது எனி அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் கேன் காஸ் மோர் டேமேஜ், நாட் நெசசரிலி இந்த லிமிட்டுக்கு மேல இருந்தாதான் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த நிலையா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபேமிலியில டயபெட்டிஸ் இருக்கு, அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அவங்களுக்கு வந்து எனி அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் மேபி டேஞ்சரஸ். அதனால வந்து இதுக்கு கீழே இருந்தா உங்களுக்கு சேஃப்டி, இதுக்கு மேல இருந்தா சேஃப்டி இல்லை அந்த மாதிரி கிடையாது. பொதுவா நான் பேஷண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவேன்னா, ஒரே ஒரு டிராப் பாய்சன்ல சாக மாட்டோங்கிறதுக்காக ஒரே ஒரு டிராப் பாய்சன் நம்ம சோத்துல

0: பின்னாடி ஒரு சைஃபர் இருக்கு அப்படிங்கறத ஒரு மனசாட்சி சொல்லதான் எதிர்பார்த்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மதுவுக்கும் கல்லீரலுக்கும் உண்டான நோய்களை முழுமையா நம்மளால தடுக்க முடியும், அதற்கான விழிப்புணர்ச்சிக்கான நிகழ்ச்சி தான் இது அப்படின்னு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் டாக்டர். பொதுவாக இந்த கல்லீரல் நோய்களோட குறிகுணங்கள்னு சொல்லக்கூடியது எப்ப வெளிப்படும் அப்படிங்கறத நீங்க தெளிவா சொன்னீங்க டாக்டர். ஏதாவது ஒரு காலகட்டத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? ஒரு வரைமுறைக்குள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணலாமா?
1: கல்லீரல் வியாதி என்ன காரணத்தினால வருதுங்கிறத பத்தி இப்ப நம்ம மூணு முக்கிய காரணங்கள்னால கல்லீரல் வியாதி வரலாம்னு சொன்னேன். ஒண்ணு ஆல்கஹால், இன்னொன்னு ஃபேட்டி லிவர், மூணாவது வந்து வைரஸ் கிருமிகள்னால வர்றது. என்ன காரணத்தினால கல்லீரல் வியாதி வருதோ அதை பொறுத்து எவ்வளவு நாள் கழிச்சு அது சீரியஸான வியாதியா மாறுங்கிறது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பொதுவா ஆல்கஹால்னால ஒருத்தவங்களுக்கு லிவர் வியாதி வருது அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு மேல ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்க, வாரத்துல 3 நாளோ 4 நாளோ ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்க, இவங்களுக்கு கல்லீரல் வியாதி வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். மோர் தென் 5 இயர்ஸ், 3 to 4 times a week அப்படிங்கறதுல கல்லீரல் வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப 6 months தான் தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு லிவர் வியாதி வருதுன்னா அது ட்ரிங்க்ஸ்னால வரதை விட வேற காரணத்தினால வருதான்னு நாங்க சர்ச் பண்ணுவோம். ஏன்னா 6 months ஷார்ட் டூரேஷன்ல பொதுவா லிவர் டேமேஜ் ஆகாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்லீரல் வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சு எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னால முடியாதுப்பா அப்படிங்கிறப்ப தான் அது வியாதியா தெரியும். இது வந்து ஆல்கஹால் லிவர் டிசீஸ் உண்மை. ஃபேட்டி லிவர் டிசீஸ்ங்கிறது வந்து அது மரபு காரணமாகவும் நம்மளுடைய பிஹேவியர் காரணமாகவும் வர்றது. பிஹேவியர்னா ஃபுட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஃபேட்டி லிவருங்கிறது சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஓவரால் ஒபீஸா இருக்காங்க, வெயிட் ஓவர் வெயிட்டா இருக்காங்க, இல்ல டயபெட்டிஸ் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, பிரஷர் சுகர்லாம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மரபு இருக்கு இல்லையா. அந்த சர்க்கரையோ கொலஸ்ட்ராலோ ஓவர் வெயிட்டோ வர்றதுக்கு ஒரு மரபு இருக்குன்னா அவங்களுக்கு வந்து லிவர்ல கொழுப்பு படிஞ்சு அது லிவர் வியாதியா மாறுறதுதான் இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ்.
0: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளித்தார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் PL அழகமை அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 கேட்கலாம்.

0: நேரம் காலை 7:30 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு பெரியவர் சொன்னார், கடுகு அளவு உங்ககிட்ட நம்பிக்கை இருந்தால் கூட போதும், ஒரு பெரிய மலையே புரட்டி விடலாம் அப்படின்னாராம். அது எப்படி முடியும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நம்பிக்கை ஓட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் என்ன. அப்படி இல்லை, இந்த கதையை கேளு அப்படின்னு ஆரம்பித்தார். அது சீன தேசத்து கதையாம். அதாவது அந்த தேசத்தில் ஷாங்காய் மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வயசான ஆள் இருந்தார். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள். அவங்க வீட்டு வாசலில் முன் வழியே 2 பெரிய மலைகள் வந்து அடைச்சிக்கிட்டு இருந்ததான்.
2: தரமட்டம்
1: ஆக்கிர முடியும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. உடனே செயலில் இறங்கினார். என்ன பண்ணார் தெரியுமா, 2 பிள்ளைங்களையும் சேர்த்துக்கிட்டார், கடப்பாறைகளை எடுத்துக்கிட்டார், உடைக்க ஆரம்பித்தார். வயசான காலத்தில் இப்படி பிள்ளைகளோடு உட்காந்துக்கிட்டு இவர் மலையை உடைக்கிறத அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்கெல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. அந்த பெரியவருக்கு வேண்டிய ஒரு ஆள் சொன்னார், ஏங்க நீங்கள் செய்கிற வேலையில் ஏதாவது அர்த்தம் இருக்கா, மலை வந்து எவ்வளவு பெருசு, அதை நீங்கள் 3 பேரும் சேர்ந்து உடச்சி தள்ளிட முடியுமா, பேசாமல் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது உருப்படியான வேலை இருந்தால் அதை பாருங்கள் அப்படின்னாராம். அந்த பெரியவருக்கு ஆவேசம் வந்துட்டு தான், என்ன சொன்னீங்க, நாங்கள் 3 பேர் தானே இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால தானே அப்படி சொல்கிறீங்க, அதனால் என்ன, நானும் என் பிள்ளைங்களும் ஆரம்பித்த இந்த வேலையை முடிக்க முடியாமல் நான் இறந்துட்டா என்னுடைய பிள்ளைங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க, அவங்களும் இறந்துட்டா என்னுடைய பேர பிள்ளைங்க இந்த வேலையை

0: தொடர்ந்து செய்வாங்க. இப்படி வாழையடி வாழையாக அந்த வேலை தொடர்ந்து நடக்கும். ஒரு கட்டத்தில் இந்த ரெண்டு மலைகளும் தரைமட்டமாயிடும். இப்போதைக்கு இது ரெண்டும் பெரிய மலை தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இது இனிமேல் ஒரு அங்கலம் கூட வளர போகிறதில்ல. அதனால் நாங்கள் வந்து உடைக்க உடைக்க அது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய வாரிசுகள் இந்த மலைகளை வந்து தரமட்டமாக்குவாங்க, வாசல் வழியை நல்லா அமைச்சிருவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து மலையை உடைக்க ஆரம்பித்தாராம். இவருக்கு போய் புத்தி சொல்ல ஆரம்பித்தோமே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்தவங்கள்லாம் போயிட்டாங்களாம். மலை உடைக்கிற வேலை தொடர்ந்து நடக்குது, ராத்திரி பகலாக நடக்குது. இவங்க படுற பாட்டை பார்த்துட்டு கடவுளே யோசிக்க ஆரம்பித்தாராம். இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிருக்கார். அவங்களுடைய உழைப்பையும் உழைப்பின் பேரில் வச்சிருக்கிற நம்பிக்கையையும் ரெண்டு தேவதைகளாக மாற்றினாராம். ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி அந்த ரெண்டு மலைகளையும் தூக்கிட்டு போடுங்க அப்படின்னு அந்த தேவதைகளுக்கு உத்தரவு போட்டாராம். ஒரு நாள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, மலை இருந்த இடமே தெரியல, காலியாக இருக்குது. பெரியவரும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ஒன்றும் புரியல. இப்படி ஒரு கதை உண்டு. இந்த கதைக்கு விளக்கம் என்னென்னா, அந்த ரெண்டு மலைகளும் என்ன தெரியுமா, ஒன்று வறுமை, இன்னொன்று பற்றாக்குறை. அந்த ரெண்டு தேவதைகளும் யார் தெரியுமா, ஒன்று உழைப்பு, இன்னொன்று நம்பிக்கை. பொதுமக்கள் தான் கடவுள். திறமை, வலிமை, பொறுமை, இதுதான் அந்த பெரியவர், அவருடைய ரெண்டு பிள்ளைங்க. இதெல்லாம் உறுதியோடவும் நம்பிக்கையோடவும் செயல்பட்டால் எந்தவித தடையையும் உடச்சரிய முடியும் அப்படிங்கிறது இந்த கதையோட மைய கருத்து. அதனால் அந்த அளவுக்கு நாம் வந்து செயல்படணும். ஒரு ஆள் வந்து மது அருந்தி விட்டு, அதாவது தண்ணி போட்டுட்டு வர்ற வழியில் ஒரு பெரிய மலையில் தலையை முட்டு கொடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான். அந்த வழியாக வந்த இன்னொருத்தன், ஏண்டா அப்படி நிற்கிற, பேசாமல் தலையிடு, வீட்டுக்கு போய் படு அப்படின்னு நானா. அதுக்கு இவன், விவரம் தெரியாமல் பேசாதரா, நான் தலையை எடுத்துட்டால் இந்த மலை சாஞ்சிரும், அதனால தான் நேற்று ராத்திரியிலேருந்து இதை சாயாமல் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நானா.
1: இன்று வரை தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நேரம் காலை 7:34:35. நினைவூட்டுகிறோம் நேர்களே, காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் பரூர் MK அனந்தலட்சுமி வயலின், எஸ் பாலசங்கர் மிருதங்கம், நிர்குணம் எஸ் சங்கர் கஞ்சிரா. தொடர்ந்து நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் திருவான்மையூர் எம் பாலசுப்பிரமணிய குழுவினரின் நாகஸ்வரசை கேட்கலாம். நேரம் 7:35. தொடர்ந்து மதுர தென்றல் கேட்கலாமா நேயர்களே, இனிமையான திரை இசை பாடல்கள். முதல் பாடலாக கேட்கலாம் பூந்துட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், KJ யேசுதாஸ், P. சுஷீலா குரலில்.

ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து பாடல் வலிக்க கேட்டீர்கள். இளையராஜா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரலில். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில்.

நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். இளையராஜா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில். மதுர திண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்களை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், மனோ சித்ரா குரலில்.

0: மீண்டும் மதுரை தென்றல் காலை 8:02 கேட்கலாம் நேர்லி. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு. தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: இனி தொடர்வது செய்திச் சுருக்கம். வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப்வர்தே அணியை வென்றது. நேற்று டல்லாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜிலியாவை வென்றது. கொலம்பியா, கானா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் கானா 1 அடித்து முன்னணியில் உள்ளது. 12:30 கனடா மொராக்கோ இடையிலான ஆட்டம் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை தென்றலில் மீண்டும் இணைவோம் அனேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 8:03.

0: இளையராஜா இசையில் மனோ சொன்னலதா குரலில் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் வலிக்க கேட்டோம். இது மதுர தென்றல்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இசைஜாலமாய் இசைத்துக் கொண்டிருக்கிறது மதுரை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 8:30 30 நொடிகள். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் நேர்களே, உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் குரலில் உத்தமராசா திரைப்படத்திலிருந்து பாடல் வலிக்க கேட்டோம். இது மதுரை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: பாட்டி நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போடுறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.

0: மம்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
1: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
1: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: பாதுகாப்பு
6: பாதுகாப்பான
5: பயணமே எல்லோருக்கும் நல்லது.
7: எடுத்துக்கும் இசை மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. இது மதுரத்தன்றல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரம் 8:50. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். எஜமான் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில்.

0: இளையராஜா இசையில் மனோ மின்மினி குரலில் அரண்மனைக்குளி திரைப்படுத்த பாடல் ஒழிக்க கேட்டோம். ஒழித்த இந்த பாடலுடன் இணைந்து நிறைவு பெற்றது மதுர திண்டல். தொடர்வது அரங்கிசை. சென்னை அஞ்சலா கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், நிர்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. முதலில் சுவாமிநாத பரிபால யாகமாம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். நாட்டை ராகம் ஆதிதாளம்.

நேயர்களே, அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், நிர்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து காமாட்சி, ஷியாமா சாஸ்திரி இயற்றிய ஸ்வரஜதி, ராகம் பைரவி, மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டோம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், நேர்குணம் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10 மணி. செய்திச் சுருக்கம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்னினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கிப்பட்ட மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். அமோனியா வாயு கசிவால் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 4 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து திருவள்ளூர் மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் 167,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு மாநிலம் முழுவதும் 222 மையங்களில் இன்று நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் முத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக இடம்பெறும் திரைப்படம் டூயட் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது.

எங்கெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலைய மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்தல் பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 10:23. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கர்ணா.

0: தம்பி, ஒரு மாதிரியா இருக்கிறீங்க.
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் இளையோருக்கு இன்றளவும் உத்வேகம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தவேக அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பேரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை முதலில் பேட் செய்து வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 11:02. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் திரை இசையாக இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து

காற்றலையில் வளம் வந்து கொண்டிருப்பது மதுர தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் உன்னி மேனன் குரலில் கேட்கலாம்.

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
0: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.

நிகழ்ச்சியில் ஒழித்துக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி குரல்களில் கேட்கலாம்.

மேகக்கூட்டங்களை மேய்சிலிருக்க வைத்துக் கொண்டிருக்கிறது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா மோகன் குரல்களில் கேட்கலாம்.

இசைந்தும் ரகங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக விரமாண்டி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கமலஹாசன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில்

மெல்லிசை மெட்டுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில், சாதனா சர்கம் மற்றும் பிரகாஷ் சர்மா குரல்களில் கேட்கலாம்.

ரோஜாக்களின் இசைமலையால் பூத்தொடுக்க வருகிறது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அவதாரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், இளையராஜா குரலில் மற்றும் ஜானகி குரல்களில் கேட்கலாம்.

இதுவரை மெல்லிசை மெட்டுகளை மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருந்தோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் நண்பகல் 12:32 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியின் நிர்வாகமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம். 12:10 சங்கீத சாரல், இதில் திருவான்மையூர் எம் பாலசுப்பிரமணிய குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 1:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம். 1:10 பெருமை மிகு பாரதம், இதில் உத்தரமேரூர் கல்வெட்டுகள் குறித்த உரைச்சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் ஜே இளஞ்செழியன் அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, காற்று வெளியிடை கண்ணம்மா என தொடங்கும் பாடல் கேட்கலாம். 2:00 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம். 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒளிபரப்பு. இனிதே நிறைவு பெறும் நேர்களே, தொடர்ந்து மாலை ஒளிபரப்பில் குரல் அமுதத்தை தொடர்ந்து 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நிறுவும். 6:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். நாட்டாமை திரைப்படத்திலிருந்து ஒருபட பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். வழங்குபவர் பி ஆர் சிவகுமார் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், இதில் ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். பங்கேற்போர் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலட்சுமி, தொடர்ந்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன், பேராசிரியர் முனைவர் ஏ கோபிநாதன் ஆகியோர். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 இசை மஞ்சரி, இதில் கோவை சிவராமகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 8:45 வாழ்க்கையை மாற்றுவதில் கல்வியின் பங்கு, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவின் கண்ணோட்டம் குறித்த இலக்கிய உரை, ஆங்கில நிகழ்ச்சி கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், காலத்தால் அழியாத காவிய கானங்கள் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதில் பண்டிட் அர்னாப் சட்டோபாத்யாய் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேர்வும். 11:05 ஆங்கிலத்து செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பு. இனிதே நிறைவு பெறும் நேர்களே, நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம்.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
3: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi today inaugurated the new

0: நேரம் 12:39:55 ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான

0: போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உதான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பேரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜோத்பூரில் இன்று திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த அவர் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். விமானங்களில் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்த மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை பயன்படுத்தப்படாமல் உள்ள 100 விமான நிலையங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊடகப் பிரிவு அதிகாரிகளுக்கான மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். சமூக வலைதளங்களில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு ஊடகப் பிரிவு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தல்களில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய எண்ணெய் கழகத்துடன் இணைந்து வாகன ஆராய்ச்சி சங்கம் மேற்கொண்ட சோதனைகளில் எதிர்மறையான எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 40,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 சக்கர வாகனங்களிலும் 20,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 சக்கர வாகனங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் 23 பேரை தீவிரவாதிகள் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கையை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சேலம் ரயில் நிலையத்தில் இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் இதற்கான அறிவுறுத்தலை அவர் வழங்கினார். மேட்டுப்பாளையம் நாமக்கல் ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் தற்போதைய நிலை குறித்தும் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சத்தீஸ்கரில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்ற இது தொடர்பான பயிலரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு விரைவாக சென்றடைவதில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தீ விபத்துக்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அம்மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. முக்கிய அரசு அலுவலக வளாகங்களில் தீயணைப்புத்துறை பாதுகாப்பு சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. போபால் அருகே முறையான தீ பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றாத 2 பயிற்சி நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகள், மகளிர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் மேம்பாட்டில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதை

0: முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கும் கூட்டுறவுத்துறை உதவி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். கூட்டுறவு பல்கலைக்கழகங்கள், நவீன பயிற்சி மையங்கள் போன்றவை இதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அம்மாநிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று தொடங்கியது. டெஹ்ரானில் நடைபெற்று வரும் இறுதிச் சடங்கில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் திரு சையத் அதா ஹஸ்னேன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா இதில் பங்கேற்றுள்ளனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு குறித்த நேரத்தில் உதவிகள் வழங்கிய இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அந்நாட்டில் இந்திய ராணுவத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனையை பார்வையிட்ட வெனிசுவேலா அமைச்சர் திரு வியான் கில் குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வெனிசுவேலா மக்கள் நன்றி கடன்பட்டிருப்பதாக கூறினார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரமும் இந்த மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாள்தோறும் 400க்கும் மேற்பட்டோர் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு வியான் கில் தெரிவித்தார். உலக பாரா வில்வித்தைப் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும், 72 கிலோ எடைப்பிரிவில் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 8-11, 2-11, 12-10, 11-9, 11-7 என்ற செட்கணக்கில் எகிப்தின் ஃபரிடா வேலிடை வென்றார். ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டம் மழையினால் கைவிடப்பட்டது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை சற்று முன் வரை 37 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 343 ரன் எடுத்துள்ளது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி நேரம் 12:50 15 நொடி. வானிலை தமிழக மீனவர்களுக்கான

வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. நேர்களின் ரசிக்கலாம் மெல்லிசை நிகழ்ச்சியின் முதலில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாடல், தாயன்பன் இசையில் பாடியுள்ளார்கள் உஷாராஜ், டி எல் தியாகராஜன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் ஒருமணி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: பசங்க நோட்டோட ஏ விளையாடுற ப்ரோ, இது கிழிஞ்சிருக்கு. கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
3: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
4: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
2: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸ்ஸா பாட்டி தரலாம்.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
5: கூலாக இருங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: இவ்வாறு பலவிதமாக அழைக்கப்படுகிறது. உத்தரமேரூர் பகுதியை சோழ மன்னர்களும் பல்லவ மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் சம்புவராய மன்னர்களும் நாயக்க மன்னர்களாலும் மற்றும் விஜயநகர பேரரசரான கிருஷ்ணதேவராயர் ஆகியோர் ஆட்சி செய்துள்ளனர்.
1: குறிப்பாக முதலாம் பராந்தகன் ஆட்சி காலத்தில் உத்தரமேரூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கோயில்களிலும் தேர்தல் முறை பற்றி கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் முறை என்பது குடவோலை முறை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குடவோலை முறை தேர்தலை பற்றி இரண்டு கல்வெட்டுகள் உள்ளன. ஊர் பொதுமக்கள் பொதுமக்கள் சபை நடத்தி வந்துள்ளனர். இச்சபை மூலம் உழவு, கல்வி, மராமத்து வேலைகள், கோயில் பணி, வாணிபம் முதலானவற்றை நிர்வகித்து வந்துள்ளனர் எனவும், சபை பல வாரியங்களாக செயல்பட்டு வந்துள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: இந்தியாவில் முதன் முதலாக தேர்தல் முறை மூலம் இங்குதான் அங்கத்தினர்களை, அதாவது வார்டு உறுப்பினர்களை தேர்வு செய்யும் முறை செயல்பட்டதாக இக்கல்வெட்டுகள் மூலம் அறியப்படுகிறது. மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் முறை, மக்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் குறித்தும் நீர்ப்பாசன தொட்டிகள், சாலைகள் மற்றும் பிற விஷயங்களை கவனிக்க குழுக்கள் நியமித்தல், தேர்தலில் நிற்பவர்கள் ஒழுக்கமானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருக்க வேண்டும், அதற்கான தகுதிகளையும் குறிப்பிட்டுள்ளது.
1: ஒழுக்க கட்டுப்பாடுகளை மீறியவர்களையும் கொலைக்காரர்கள், பொய்யர்கள், மோசடி செய்பவர்கள் மற்றும் திருமணமான பெண்களுடன் உறவு வைத்திருப்பவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட அனுமதி இல்லை என கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் கல்வெட்டில் குடவோலை முறை பற்றி 12 வரிகளிலும் இரண்டாவது கல்வெட்டில் 18 வரிகளிலும் விளக்குகிறது. சதுர்வேதி மங்கலம் என்பது இரண்டாம் நந்திவர்மன் காலத்திலேயே உருவாக்கப்பட்டது. இங்குள்ள நிலங்கள் 1200 வேத வைஷ்ணவ பிராமணர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலமாகும். எனவேதான் உத்தரமேரூருக்கு சதுர்வேதி மங்கலம் என பெயர் வந்தது.
0: குடவோலை முறை தேர்தல் பற்றி விரிவாக பார்க்கலாம். கிராம சபைக்கு தேவையான குழுக்களை அரசு ஆணையின்படி அரசு அதிகாரி ஒருவர் உடனிருக்க, ஒவ்வொரு ஆண்டும் சம்வத்சர வாரியம், தோட்ட வாரியம், ஏரி வாரியம், பொன் வாரியம், பஞ்சவாரியம் போன்ற வாரியங்கள் அமைக்கப்பட்டு அதன் செயல்பாட்டிற்கான உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். தேர்வு செய்யப்படும் உறுப்பினர்களுக்கான தகுதிகள் என்ன, அவர்களது பதவிக்காலம் போன்றவை பற்றி இனி விரிவாக பார்க்கலாம்.
1: உத்தரமேரூர் சபையில் 30 வார்டுகளும் அதில் 12 பட்டியலின மக்கள் வாழும் பகுதிகளாகவும் உள்ளது. அவை அனைத்திற்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கும் வகையில் தேர்தல் நடத்தப்பட்டு உறுப்பினர்களை தேர்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சில விதிமுறைகள் படி கிராம சபை தேர்வு நடைபெற வேண்டும் என முதல் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் 14 நூற்றாண்டில் மேலும் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்கும்போது இடைப்பட்ட காலங்களில் இதில் ஏதோ சிக்கல் ஏற்பட்டிருப்பது புலனாகிறது. நாகசாடி போன்ற ஆராய்ச்சியாளர்கள் இது மக்களாட்சி முறையிலான ஊராட்சி தேர்தல் என்று விளக்குகின்றனர்.
0: மேலும் இக்கல்வெட்டுகளில் உறுப்பினர்களின் தகுதிகள் பற்றி குறிப்பிடும்போது, வேத சாஸ்திரத்தில் வல்லுநர்கள் மட்டுமே இதில் உறுப்பினராக தகுதி படைத்தவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியாளர் நடன காசிநாதன் கூறும்போது, இதுபோன்ற குடைவோலை முறை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றதாக கூறுகிறார். கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள வாரியங்களில் அவர்களின் பணி என்ன என்பது பற்றி நேரடியாக குறிப்பிடப்படவில்லை.
1: வாரியங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். சம்வஸ்திர வாரியம் என்பது ஆண்டுக்கு ஒருமுறை கூடும் மேற்பார்வை குழு என்றும், தோட்ட வாரியம் என்பது தோட்ட பணிகளை நிர்வகிப்பது என்றும், ஏரி வாரியம் என்பது நீர்நிலைகளை நிர்வகிப்பது என்றும், பொன் வாரியம் என்பது பொன்னின் மாற்றை காண்பதற்கும், பஞ்ச வாரியம் என்பது நிலவரி வாரியம், அதாவது 1/5 நில வருவாய் பெறும் குழு என்றும் கருத்து தெரிவிக்கின்றனர்.
0: முதல் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள சபை உறுப்பினராக தேவைப்படும் தகுதிகள்: கால்வேலிக்கு மேல் இறை கட்டும் நிலம் வைத்திருக்க வேண்டும், சொந்த மண்ணில் வீடு கட்டப்பட்டிருக்க வேண்டும், 30 வயதுக்கு மேல் 60 வயதுக்குள் இருக்க வேண்டும், வேதத்திலும் சாஸ்திரத்திலும்

0: செல்வமும் தொழிலிலும் காரியத்திலும் நிபுணராக இருக்க வேண்டும். நல்ல வழியிலான செல்வமும் தூய்மையான ஆன்மாவையும் பெற்றிருக்க வேண்டும். கடந்த 3 ஆண்டுகளில் எந்த வாரியத்திலும் உறுப்பினராக இருந்திருத்தல் கூடாது. அவ்வாறு வாரியத்தில் உறுப்பினராக இருந்தவரும் அவரின் உறவினர்களும் உறுப்பினராக இயலாது. 2வது கல்வெட்டில் இப்பொழுது சொல்லப்பட்டவை உட்பட ஏதாவது ஒரு வாரியத்திலிருந்து கணக்கு காட்டாது சென்றவர்களும் அவர்களது உறவினர்களும் உறுப்பினராக சேர இயலாது. தாயின் சிறிய பெரிய சகோதரிகளின் மக்கள், தந்தையின் சகோதரி மக்கள், மாமன் மாமனார், மனைவியின் தங்கையை மணந்தவர், உடன் பிறந்தாளை திருமணம் செய்தவர், தன் மகளை மனம் புரிந்த மருமகன், இதுபோன்ற சுற்றத்தினர் யாரும் தங்களது பெயரை குடைவோலைக்கு எழுதுதல் கூடாது.
1: ஆகமங்களுக்கு எதிராக பஞ்சமா பாதகங்களை செய்தவர்கள், கொள்கையை மீறுபவன், பாவம் செய்தவர்கள், கையூட்டு பெற்றவர்கள் பரிகாரங்களை செய்து தூய்மை அடைந்திருந்தாலும் அவர்களும் அவர்களது உறவினர்களும் உறுப்பினராக இயலாது. கொலை குற்றம் செய்ய தூண்டுபவர், கட்டாயத்தினால் கொலை குற்றம் செய்பவர், அடுத்தவர் பொருளை அபகரிப்பவர், ஊர் மக்களுக்கு விரோதியாய் இருப்பவர் இவர்கள் உறுப்பினராக தகுதியற்றவர்கள் ஆவர்.
0: கழுத ஏறியோரும் பொய் கையெழுத்திட்டவரும் உறுப்பினராக தகுதியற்றவராவர். இக்கல்வெட்டுகள் மூலம் உறுப்பினர்களின் தகுதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளது தெளிவாகிறது. இவ்வாறு தகுதியுடைய உறுப்பினர்களின் பெயர்களை தனித்தனியே ஒவ்வொரு குடும்பமும் ஓலையில் எழுதி ஒரு குடத்தில் இட்டு அதன் வாயை கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும்.
1: தேர்தல் நாள் அன்று மகாசபையில் அனைவரும் கூடியிருக்க வேண்டும். ஊரில் உள்ள பூசாரிகளும் இருக்க வேண்டும். அதில் ஒருவர் உள் மண்டபத்தில் இருக்க வேண்டும். கூடி நிற்கும் பூசாரிகளில் வயதான ஒருவர் ஒரு வார்டில் இருந்து ஓலையிடப்பட்டுள்ள ஒரு குடத்தை தூக்கி எல்லோரும் நன்கு காணுமாறு மக்களிடம் காட்டுவார். பின் அக்குடத்தில் இருந்த ஓலைகளை வேறொரு குடத்தில் இட்டு நன்றாக கலக்குவார். பின் அரியா பருவ வயதுடைய ஒரு சிறுவனை கொண்டு ஒரே ஒரு ஓலையை மட்டும் எடுக்க செய்வார். எடுத்த ஓலையை
0: மத்தியஸ்தர் தனது 5 விரலையும் அகல விரித்து உள்ளங்கையில் வாங்க வேண்டும். வாங்கிய ஓலையை அவர் வாசிக்க வேண்டும். உள் மண்டபத்தில் இருக்கும் பூசாரியும் அதை வாசிப்பார். இவ்வாறு வாசித்த பிறகு அதை எழுதி கொள்வர். இதுபோன்றே 30 வார்டுகளுக்கும் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தங்கள் கடமையை செய்வார்கள். இதில் சம்வத்சர வாரியத்திற்கு 12 உறுப்பினர்களும், தோட்ட வாரியத்திற்கு 12 உறுப்பினர்களும், ஏரி வாரியத்திற்கு 6 உறுப்பினர்களும்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 பேரில் படிப்பில் மேம்பட்டவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், இதற்கு முன் தோட்ட வாரியத்திலும் ஏரி வாரியத்திலும் இருந்தவர்கள் சம்வஸ்திர வாரியத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மீதமுள்ளவர்களில் 12 பேர் தோட்ட வாரியத்திற்கும் மீதமுள்ள 6 பேர் ஏரி வாரியத்தையும் கவனிப்பார்கள்.
0: இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 3 குழுக்களின் பெரிய மனிதர்கள் முழுதாக 360 நாட்கள் பதவியில் இருந்து பின்னர் ஓய்வு பெறுவார்கள். குழுவில் உள்ள ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் ஈடுபட்டதாக கருதினால் அவர் உடனடியாக குழுவிலிருந்து நீக்கப்படுவார். இவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு குழுக்களை நியமிப்பதற்காக நீதி மேற்பார்வை குழுவின் உறுப்பினர்கள் நடுவரின் உதவியுடன் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். இந்த பொதுக்குழுவின் தீர்வு ஆணையின்படி குடவோலைகள் குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டும்.
1: பஞ்சவாரியம் மற்றும் பொன்வாரியம். பஞ்சவாரிய குழு மற்றும் பொன்வாரியத்திற்கு 30 வார்டுகளில் குடவோலைகளில் பெயர்கள் எழுதப்பட வேண்டும். குடவோலையுடன் கூடிய 30 உரைகள் ஒரு பானையில் இடப்படும். முன்பு விவரிக்கப்பட்டபடி குலுக்குதல் நடைபெறும்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 பேர்களில் 24 பேர் பொன்வாரிய குழுவிலும் மீதமுள்ள 6 பேர் பஞ்சவாரிய குழுவிலும் இடம்பெற வேண்டும். கணக்காளரின் தகுதி: நேர்மையான வருமானமுள்ள எந்த ஒரு நடுவர் கிராமத்தின் கணக்குகளை எழுத வேண்டும். பெரிய கமிட்டியின் பெரிய மனிதர்களிடம் அவர் பதவியில் இருந்த காலத்திற்கான கணக்குகளை சமர்ப்பித்து நேர்மையானவர் என்று அறிவிக்கப்படுவதற்கு முன்பு அந்த அலுவலகத்தில் மீண்டும் எந்த கணக்காளரும் நியமிக்கப்படக்கூடாது.
1: ஒருவர் எழுதி கொண்டிருக்கும் கணக்குகளை அவர் தானே சமர்ப்பிக்க வேண்டும். மற்றும் வேறு எந்த கணக்காளரையும் அவர் தனது கணக்கை முடிக்க தேர்வு செய்யக்கூடாது.

0: தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 பேர்களில் 24 பேர் பொன்வாரிய குழுவிலும் மீதமுள்ள 6 பேர் பஞ்சவாரிய குழுவிலும் இடம்பெற வேண்டும். கணக்காளரின் தகுதி: நேர்மையான வருமானம் உள்ள எந்த ஒரு நடுவர் கிராமத்தின் கணக்குகளை எழுத வேண்டும். பெரிய கமிட்டியின் பெரிய மனிதர்களிடம் அவர் பதவியில் இருந்த காலத்துக்கான கணக்குகளை சமர்ப்பித்து நேர்மையானவர் என்று அறிவிக்கப்படுவதற்கு முன்பு அந்த அலுவலகத்தில் மீண்டும் எந்த கணக்காளரும் நியமிக்கப்படக்கூடாது.
1: ஒருவர் எழுதி கொண்டிருக்கும் கணக்குகளை அவர் தானே சமர்ப்பிக்க வேண்டும், மற்றும் வேறு எந்த கணக்காளரையும் அவர் தனது கணக்கை முடிக்க தேர்வு செய்யக்கூடாது.
0: அரசு ஆணை செயல்படுத்துதல்: இந்த ஆண்டு முதல் குடவோலை நடைமுறையை அரசு செயல்படுத்தும் மற்றும் சந்திரன் சூரியன் இருக்கும் வரை இது தொடரும் என அரசாணை கூறுகிறது. அரசாணை பெறப்பட்ட விதம் தேவேந்திரன் பேரரசர் ஸ்ரீ வீரநயன ஸ்ரீ பராந்தக தேவ அவர்களிடமிருந்து அரசாணை பெறப்பட்டது.
1: மத்தியஸ்தர் உத்திரமேரூர் சதுர்வேதி மங்கலம் சபையின் மத்திய ஸ்தானமாக காடாடி போட்டான் சிவக்குறிச்சி ராஜமல்ல மங்களப்பிரியன் செயல்பட்டார் என கல்வெட்டுகள் கூறுகின்றன. இதே போன்று உத்திரமேரூரில் 4 பல்லவ மன்னர்களின் ஆட்சி காலத்தை சேர்ந்த 25 கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன.
0: முதலாம் பராந்தக சோழனின் ஆட்சி காலம் 907 முதல் 950 வரையிலும், ராஜராஜ சோழன் ஆட்சி காலம் 985 முதல் 1014 வரையும், ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலம் 1012 முதல் 1044 வரையும், முதலாம் குலோத்துங்க சோழன் ஆட்சி காலம் 1070 முதல் 1120 வரையும் ஆகும்.
2: கல்பாக்கத்திலிருந்து பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் கிராமத்தில் வைகுந்த பெருமாள் என்ற ஒரு ஆலயத்தை 2 நந்திவர்ம பல்லவர் 8 நூற்றாண்டில் ஏற்படுத்தினார். இந்த கிராமத்தை சுற்றி ஏராளமான கல்வெட்டுகள் நாள்தோறும் கிடைத்தவண்ணமே உள்ளன. செய்தித்தாள்கள் வழியாக நாம் பார்க்கும் போது நமக்கு ஒரு பெருமிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த கிராமத்தில் கிபி 9 நூற்றாண்டு முதல் 11 நூற்றாண்டு வரை கந்தகோபால சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரில் இந்த பகுதி உத்திரமேரூர் அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பொதுவாக கல்வெட்டுகள் நமது முற்காலத்தினுடைய கண்ணாடி என்று சொல்லலாம். முற்காலத்தில் பெரியவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் கடைபிடித்த பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், அவருடைய தொழில், ஆடை அணிகங்கள், இவற்றையெல்லாம் நாம் கல்வெட்டுகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். கல்வெட்டுகள் மூலமாக தமிழ் எழுத்துக்களின் வளர்ச்சி, அதனுடைய வடிவம், மொழி வளர்ச்சி, இவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. கிபி 7 நூற்றாண்டில் கிரந்த எழுத்துகளில் இருந்து தமிழ் எழுத்துக்கள் பிறந்தன என்று கல்வெட்டுகள் மூலமாக நமக்கு செய்திகள் கிடைக்கின்றன. கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்றும், கல்லெல்லாம் சிலை செஞ்சான் பல்லவராஜா என்றும் 1960 ஆண்டுகளில் வந்த தமிழ் திரைப்படங்கள் நமக்கு கல்வெட்டுகள் பற்றியும் அதனுடைய சிறப்பு பற்றியும் நமக்கு தெரிய செய்கிறது. உத்திரமேரூர் கிராமத்தை பொறுத்த அளவில் உத்திரமேரூருடைய கல்வெட்டுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. ஏனென்றால் அவை உள்ளாட்சி அமைப்புகள் குறித்த தகவல்களை நிரம்ப பெற்றிருக்கின்றன. அந்த கிராமத்தில் அந்த காலத்தில் மகாசபை என்றும் ஊர் என்றும் 2 கிராம சபைகள் செயல்பட்டு வந்தன. குடவோலை மூலமாக தேர்தல் நடத்தி ஆட்சியாளர்களை நியமனம் செய்தார்கள். கிபி 920 முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் குடவோலை குறித்த தேர்தல் செய்தி கல்வெட்டுகளாக நமக்கு கண்ணில் தெரிகிறது. இது ஒரு சிறந்த ஆவணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு சில தகுதிகளை அந்த கல்வெட்டு நமக்கு கூறுகிறது. காணி நிலம் சொந்தமாக வைத்திருக்க வேண்டும், சொந்தமாக வீடு இருக்க வேண்டும், 35 முதல் 60 நிரம்பியவராக இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி தேர்தலில் யார் போட்டியிடுகிறார்களோ அந்த வேட்பாளர் நற்பண்பு உள்ளவராக இருக்க வேண்டும் என சில பல நிபந்தனைகளை, கட்டுப்பாடுகளை குறிப்பிட்டுள்ளது. அதுபோன்று போட்டியிட யாரெல்லாம் தகுதி அற்றவர்கள் என்பதையும் அந்த கல்வெட்டு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏதாவது ஒரு குழுவில் அவர்கள் சரியாக செயல்படாமல் இருந்தாலோ, அதாவது அந்த குழுவில் கணக்கு வழக்குகளை சரியாக காட்டாமல் இருந்தாலோ, கடமை தவறியவராக அல்லது அவர்களது தண்டனை பெற்றவர்களாக இருந்தாலோ, அவர்கள் தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர்களாக குறிப்பிட்டுள்ளது. அது மட்டும்

அவர்களது குடும்பமே அல்லது உறவினர்களே யாராக இருந்தாலும் சரி அவர்கள் போட்டியிட தகுதியற்றவராக அது கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அதுபோன்று யாரெல்லாம் பிற சொத்தை அபகரிக்கிறாங்களோ அவங்க தேர்தலில் போட்டியிட முடியாது அந்த காலத்தில். அதே போன்று தடை செய்யப்பட்ட உணவுகளை யாரெல்லாம் விற்கிறாங்களோ வாங்கி உண்கிறார்களோ அவர்களும் தடை செய்யப்படுகிறார்கள். இந்த கோவில் மண்டபத்தில் ஒரு குடத்தை கொண்டு வைப்பார்கள். அந்த குடத்தில் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்களோ அவர்களது பெயரை பனை ஓலையில் எழுதி குடத்தை விடுவார்கள். இதுதான் குட ஓலை என்று கூறப்படுகிறது. அந்த கோவில் பூசாரி பெரும்பாலும் அந்த கிராமத்தில் 30 பேர் போட்டியிடுகிறார்கள் என்று சொன்னால் 30 பேரையும் எழுதி குடத்தில் போட்டு அந்த கோவில் பூசாரியானவர் தலைக்கு மேலே அந்த ஓலை போட்டுள்ள குடத்தை தூக்கி எல்லோரும் காட்டுவார். அதன் பிறகு ஒரு சிறுவனை அழைத்து எடுக்க சொல்வார்கள். அந்த சிறுவன் ஓலையை எடுத்து நடுவர்கள் கையில் கொடுப்பார். நடுவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் 5 விரல்களையும் விரித்து காட்டி அதன் பிறகு அந்த சிறுவன் தரக்கூடிய ஓலையை கையில் வாங்குவார்கள். அதன் பிறகு அது யார் பெயர் குறிப்பிட்டுள்ளதோ அவரை தேர்வு செய்து 360 நாட்கள் அவர்கள் பதவியில் தொடர்ந்து இருப்பார்கள். இதன் பிறகு ஓய்வு பெறுவார்கள். இப்படி உறவோலை பற்றி நமது தேர்தல் முறைகளை பற்றி அந்த காலத்திலேயே மிகவும் அருமையாக நமக்கு எடுத்துக்காட்டியுள்ளது அந்த கல்வெட்டுகள் என்று சொன்னால் கல்வெட்டுகளின் அருமை பெருமைகளை நாம் நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும். கற்சிலைகள் கல்வெட்டுகளை பேணி காப்பாற்றுவோம். அடுத்த தலைமுறை அறிய செய்வோம்.

0: வரதராஜ பெருமாள் கோயில், ஸ்ரீ முருகன் கோயில் மற்றும் கைலாசநாதர் கோயில்களில் காணலாம். இங்குள்ள சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் முதலில் பல்லவர்களால் கட்டப்பட்டது. பின்னர் சோழர்கள், பாண்டியர்கள், சம்புவராயர்கள், விஜயநகர மன்னர்கள் போன்றோரால் திருப்பணிகள் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
1: அதன் பின்னர் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் கிபி 1502 முதல் 1529 வரை ஆட்சி செய்தார். இந்த சுந்தர வரதராஜ பெருமாளை பிரம்மா, ருத்ரன், பூதேவி, மார்கண்டேயர் முதலியோர் வழிபாட்டு முக்தி அடைந்தார்கள் என்பது தல வரலாறு.
0: உத்தரமேரூரில் உள்ள ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஜெயம் கொண்ட சோழனால் கட்டப்பட்ட சுயம்பு முருகன் கோயில் ஆகும். ஒவ்வொரு முருகன் கோயிலிலும் முருகனுக்கு மயில் வாகனமாக இருக்கும். ஆனால் இங்கு மட்டும்தான் யானை வாகனமாக இருப்பதை காணலாம். இக்கோயில் 500 ஆண்டுகள் பழமையானது ஆகும். இக்கோயில் மிகவும் பரந்த வெளியும் விசாலமான வெளிப்பிரகாரமும் கோயிலின் பழமைக்கு சான்றாக விளங்குகிறது. இந்திய வரலாற்றில் இது ஒரு சிறந்த ஆவணமாக கருதப்படுகிறது.
2: என் பெயர் மணிமாறன், சமூக ஆர்வலர். உத்திரமேரூர் கல்வெட்டுகள் சுமார் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். உத்திரமேரூர் கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்கள் 10ஆம் நூற்றாண்டு கால தமிழும் கிரந்தமும் கொண்டு எழுதப்பட்டுள்ளது. உலகம் மன்னராட்சியில் இயங்கும் போதே மக்களாட்சிக்கு வித்திட்டவர்கள் தமிழர்கள் என்று பெருமையோடு கூறலாம். குடவோலை முறை தேர்தல் பற்றி தெரிந்து கொள்ள கல்லூரி மாணவர்கள் பலர் இங்குள்ள ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் கோயிலுக்கு வருகின்றனர். இக்கோயிலின் சுவற்றில்தான் கல்வெட்டுகள் காணப்படுகின்றது. உத்திரமேரூரில் வைகுண்டவாச பெருமாள் கோவில், சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில், கேதாரீஸ்வரர் கோயில், செங்கையம்மன் கோயில் என பல பழமையான கோயில்களை கொண்டிருக்கிறது. இங்கு 100க்கணக்கான கல்வெட்டுகள் கிடைத்தாலும் ஊராட்சி அமைப்பு குறித்து 2 கல்வெட்டுகளே மிகவும் உலக பிரசித்தி பெற்றவையாக விளங்குகிறது. உத்திரமேரூரில் அரசர்கள் வாழ்ந்த பகுதி ராஜமேடு என்றும், கோட்டை மேடு என்று இருந்த பகுதி கோட்டை என்றும், வேடர்கள் வாழ்ந்த பகுதி வேடர்பாளையம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. மகாபாரதத்திற்கும் இவ்வூருக்கும் இருந்த தொடர்பு குறித்த தொன்மையினை இன்றளவும் உணரும் வகையில் இவ்வூரில் 2 முறை மகாபாரத கதையை, இன்றளவும் 18 நாட்கள் நடந்த போர் குறித்து இசை நாடகம் நடைபெற்று வருகிறது. ஆழ்வாரின் பாடல்களை இலக்கிய விழாவாகவே கொண்டாடி வருகின்றனர். உத்திரமேரூரில் தேரோடும் வீதிக்கு மங்கள வீதி என்றும், சந்துகளுக்கு நாராசம் என்றும், ஊர் சபை இருக்க வேண்டிய பகுதிக்கு பிரம்மஸ்தானம் என்றும், மக்கள் நடமாடும் தெருக்களுக்கு மன்னர்களின் பெயருடன் வதி என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. எனவே நமது பாரம்பரியத்தையும் மரபுகளையும் பாதுகாப்பது நமது தலையாய கடமையாகும். உத்திரமேரூர் என்பது நந்திவர்மனின் பட்டப்பெயர்களில் ஒன்று. அவரது பட்டப்பெயரையே உத்திரமேரூர் என ஊருக்கு அழைக்கப்படுகிறது. பண்டை காலங்களில் ஆகம சாஸ்திரப்படியும் வாஸ்து சாஸ்திரப்படியும் அமைக்கப்பட்டதற்கு இவ்வூரே சான்றாக விளங்குகிறது. கிபி 1300 ஆண்டு வரை இவ்வூர் அந்தணர்கள் ஊராகவே திகழ்ந்துள்ளது. அதன் பின்னர் பல மாறுதலுக்குட்பட்டதையும் அறிய முடிகிறது. கிபி 17ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் காலத்திலும் வெள்ளையர்கள் காலத்திலும் பெரும் போர்கள் நடந்த களமாகவும் இருந்து இருக்கிறது. அதன் பின் வேளாண் மக்களின் தொடர் முயற்சியாலும் உழைப்பாலும் நெல் விளையும் பூமியாக மாறியுள்ளது என்பது வரலாறு ஆகும். எனவே நாமும் உத்திரமேரூர் சென்று கல்வெட்டுகளை பார்த்து மகிழ்வோம்.

0: இக்கல்வெட்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு செயல்பட்ட உத்தரமேரூர் மகாசபையின் எழுதப்பட்ட அரசியலமைப்பாகும். இவ்வாறு முதலாம் பராந்தகனின் 2 கல்வெட்டுகள் குடைவோலை முறை பற்றி விரிவாக நமக்கு விவரிக்கின்றன. உலகையே வியப்பில் ஆழ்த்திய உத்தரமேரூர் கல்வெட்டுகள் என்பது தமிழக மக்களாகிய நமக்கு பெருமை சேர்க்கும் செயலாகும்.
1: இதுவரை பெருமைமிகு பாரதம் உத்திரமேரூர் கல்வெட்டுகள் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜே இளஞ்செழியன் அவர்கள்.
2: குரல் வண்ணம் விஜய் சரஸ்வதி.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைவாக முடிக்குமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்திக்கடவு அவினாசி திட்ட இரண்டாம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது.

விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், விவசாயிகள் மகளிர் தொழில் முனைவோரின் ஆளுமையை மேம்படுத்தி ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான வலுவான சமூகத்தை உருவாக்குவதில் கூட்டுறவு அமைப்புகளின் பங்கு அளப்பரியது என்றார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்ட செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் நாட்டின் கூட்டுறவுத்துறை புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமான நிலையத்தில் 480 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய முனைய கட்டிடத்தை இன்று திறந்து வைத்தார். இந்த விரிவாக்கத்தின் மூலம் ஆண்டொன்றுக்கு 20 லட்சம் விமான பயணிகள் மேம்பட்ட சேவைகளை பெறுவர். தொடர்ந்து 1,06,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வில் பல்வேறு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 54,000 இளையோருக்கு பணி நியமன ஆணைகளையும் பிரதமர் வழங்கினார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 7,500 கோடி ரூபாய் மதிப்பிலான செமி கண்டக்டர் ஆலையை பிரதமர் இன்று திறந்து வைக்கிறார். இதனிடையே பிரதமர் நாளை மறுநாள் 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு புறப்படுகிறார். இந்திய கலாச்சாரம், ஆன்மீகம், இறையாண்மைக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்க சுவாமி விவேகானந்தரின் சேவை அளப்பரியது என்று பிரதமர் கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் 124வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்ட செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட அவரது மேம்பட்ட சிந்தனைகள் புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் இன்று இப்பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் பணிகளின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிய அம்ருத் பாரத் திட்ட ரயில் நிலையங்களை விரைவில் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். வெங்காயத்திற்கான கொள்முதல் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதன்படி குவிண்டால் 1,875 ரூபாயாக இருந்த கொள்முதல் விலை 2,125 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட கொள்முதல் விலை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய நுகர்வோர் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்ட 2ம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாநிலத்தில் பட்டா மாறுதலை எளிமையாக்கும் புதிய செயலி நடைமுறைக்கு வரும்போது மக்களின் போக்குவரத்து சிரமங்கள் குறையும் என்றார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்கும் அரசின் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நத்தம், புறம்போக்கு மற்றும் இதர இடங்களில் குடியிருப்பவர்கள் பற்றிய ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முன்னதாக கோபிச்செட்டிப்பாளையம், பாரியூர், கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் உட்பட நலிவடைந்த 100 திருக்கோவில்களுக்கு பூஜை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை அமைச்சர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காட்பாடியில், வேலூர் கோட்டையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன காட்சி அமைப்புகளுடன் விரிவுபடுத்தப்பட்ட அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அமைச்சர், பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றார். வேலூர் மாவட்டத்தில் முடிவு பெறாமல் உள்ள சாலை பணிகளை விரைந்து முடிப்பதற்காக முடிக்கும் வகையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்றார். இதனிடையே விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி உயர்வு மற்றும் முறையான நூல் வழங்கிட வலியுறுத்தி கைத்தறி நெசவாளர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தமிழ்நாட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பலன்களை விவசாயிகளுக்கு வழங்காத துறை அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்டக்குடி, திருவைக்காவூர், தேவன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கப்படவில்லை என்று புகார்கள் வந்துள்ள நிலையில் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றார். விவசாயிகளின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்.

0: மக்கள் வந்து அலைய விடாம அவங்களுக்கு எல்லா சேவையும் அரசாங்க சேவை எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும் அந்த நோக்கத்துல முதற்கட்டமாக 44 குடும்பங்களுக்கு 20 லட்சம் மதிப்பீட்டில் வந்து அவங்களுக்கு பட்டா நிலம் வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகள் வந்து விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் வந்து எந்த விதத்துல வந்து பயனடைவாங்களோ அந்த பயனடைகிற மாரி இந்த பட்ஜெட் கூட்டத்துல இருக்கும்.
1: இந்து சமய அறநிலையத்துறையின் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவில்களில் செயல்படுத்தப்படும் திருப்பணிகள், பக்தர்களின் அடிப்படை வசதிகள், நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் புதிய அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. 60,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் இன்று நடைபெற்று வருகின்றன. கடந்த 21 நேரிட்ட வாயு கசிவு விபத்தில் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் ஆலையின் சேமிப்பு கிடங்கிலிருந்து 2,000 லிட்டர் அமோனியாவை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேர் கிராமத்தில் தனியார் கடல் உணவு

0: நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவில்களில் செயல்படுத்தப்படும் திருப்பணிகள், பக்தர்களின் அடிப்படை வசதிகள், நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் புதிய அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. 60,000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் இன்று நடைபெற்று வருகின்றன. கடந்த 21ஆம் தேதி நேரிட்ட வாயு கசிவு விபத்தில் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் ஆலையின் சேமிப்பு கிடங்கிலிருந்து 2,000 லிட்டர் அமோனியாவை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பான முறையில் அமோனியா வாயுவை அகற்றும் நடவடிக்கையை இன்றும் நாளையும் மேற்கொள்ளப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 500 மீட்டர் சுற்றளவு பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 300 மீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள பிற தனியார் தொழிற்சாலைகள், கடைகள், பள்ளிகள் மற்றும் இதர குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இன்றும் நாளையும் தடை செய்யப்பட்ட பகுதியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு வாகனங்கள் வேறு மாற்றுப்பாதையில் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
0: நெல்லை 5வது பெட்டாலியனிலிருந்து 44 தேசிய மாணவர் படை மாணாக்கர் இந்திய ராணுவத்தில் பணிபுரிய தேர்வாகியுள்ள நிலையில் இந்த சாதனையை பாராட்டி 5வது பெட்டாலியன் தலைமை கமாண்டிங் அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகேஷுக்கு உலக சாதனை விருது இன்று வழங்கப்பட்டுள்ளது. ராணுவ பணிக்கு தேர்வாகியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தேசிய மாணவர் படை மாணவர்கள் தெரிவிக்கையில்,
2: நாங்கள் ஃபைட் தமிழ்நாடு பட்டியான என்சிசியிலிருந்து தேசிய மாணவர் படையில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் இந்தியன் ஆர்மியில் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து எங்களை வந்து ட்ரைனிங் பண்ணி ஒவ்வொரு டைம் எங்களை மோட்டிவேஷன் பண்ண அனைத்து என்சிசி பட்டாலியன் தமிழ்நாடு ஃபைட் பட்டாலியன் சாருக்கும் ஆஃபீஸருக்கும் நன்றிகளை அவனுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: என் பேர் அக்னிவீர் ஸ்ரீ சுப்ராஜ். நான் வந்து 2023 என்சிசியில் சேர்ந்தேன் ஃபைட் தமிழ்நாடு பட்டாலியனில். இன்னைக்கு அக்னிவீரா அவங்க முன்னாடி நிற்க வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஃபைட் தமிழ்நாடு பட்டாலியன் தான் காரணம். இந்தியாவிலேயே 777 யூனிட்ல நம்ம ஃபைட் தமிழ்நாடு பட்டாலியனில் மட்டும்தான் ஒரே செலெக்ஷனில் ஒரே அக்னிவீர் என்ட்ரியில 44 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இது பெரிய சாதனை.
0: விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வைப்பாற்றில் முட்செடிகளை அகற்றி மரங்களை நடும் நிகழ்வை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளிலும் பள்ளி வேலை நேரத்தில் பொது அரசியல் மற்ற கூட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அனுமதிக்க கூடாது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா உத்தரவு பிறப்பித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கரீஃப் பயிர் காப்பீடு செய்வது தொடர்பான கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உயர்கல்வி மாணாக்கர் சேர்க்கைக்கான சிறப்பு குறைதீர் முகாம் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் வகுப்பினருக்கான கடனுதவிகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கேட்டுக்கொண்டார். இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இன்று கொலம்பியா கானாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்ட 2ஆம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே. ஏ. செங்கோட்டையன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் பகல் 1:55. 45 நொடிகள்.
5: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
6: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
5: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
6: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
5: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றல் கேட்கலாம் நேர்களே. மதுரத்தென்றல் தரும் முதல் பாடல் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில். கேட்டு மகிழங்கள் நேர்களே.

இனிமையான இசையோடு இணைந்திருக்கிறோம். இது மதுரை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரலில்.

இளையராஜா இசையிலும் குரலிலும் எஸ் ஜானகி குரலிலும் பாடல் ஒலிக்க கேட்டோம் கல்லுக்குளீரம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து பாடல் கேட்கலாம் நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரலில்.

நிறமாறாத போக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். இளையராஜா இசையில் மலேசிய வாசுதேவன் ஜென்சி குரலில். நேரம் பிற்பகல் 2:39. இசை ஜாலமாய் இசைத்துக் கொண்டிருக்கிறது மதுர தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் மலேசிய வாசுதேவன் இஸ் ஜானகி குரலில்.

0: ஒளித்தாய்ந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். தொடர்வது வானிலை அறிக்கை. சின்னஞ்சலாக கேட்கலாம்.
1: 55 நிமிடம். ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மிக லேசான மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி மிக அதிகமாக 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சின்னக்கல்லார், நெய்யூர், மேல்பவானி ஆகிய இடங்களில் தலா 9 சென்டிமீட்டர், உபாசி, டிஆர்எஃப், ஏடபிள்யூஎஸ், 7 சென்டிமீட்டர், சின்கோனா, சோலையார் தலா 6 சென்டிமீட்டர், எமரால்ட், வால்பாறை பிஏபி, சிறுவாணி அடிவாரம், வால்பாறை தாலுக்கா அலுவலகம், வால்பாறை பிடிஓ ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர், நாலுமுக்கு, குளச்சல், பெரியாறு ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டரும், ஊத்து, தாலுக்கா அலுவலகம் பந்தலூர், விண்ட்வொர்த் எஸ்டேட் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. தமிழ்நாட்டின் பிற இடங்களிலும் காரைக்காலிலும் இயல்பான அளவில் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து இருந்தது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் தமிழ்நாட்டின் பிற இடங்களிலும் இயல்பான அளவிலேயே இருந்தது. தமிழ்நாட்டின் அதிகளவு வெப்பநிலை மதுரை நகரில் 39.2 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும்

0: கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். காவிரி டெல்டா பகுதியின் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். சில இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் பலத்த காற்று வீசக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடனும், சில இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸையும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாற்றலாம். இவை எல்லாமே நம்ம கைகளில் தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வார வாழ்த்துக்கள்.
2: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி.
3: நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 நிமிடத்தில் மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது வைஷ்ணவி.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் மாலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. ஒலிபரப்பின் தொடக்கமாக கேட்கலாம் குறளமுதம் 313வது குறள்.

ஒரு குற்றமும் செய்யாமல் இருக்கும் போதே ஒருவன் துன்பம் தருகிறான் என்பதற்காக அவனை துன்புறுத்தினால் அது தீராத துன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 313 அதிகாரம் இன்னாஸ்.

ஒரு குற்றமும் செய்யாமல் இருக்கும் போதே ஒருவன் துன்பம் தருகிறான் என்பதற்காக அவனை துன்புறுத்தினால் அது தீராத துன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 313, அதிகாரம் இன்னா செய்யாமை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் மதரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்சல் கேட்டு இணைந்திருக்கிறோம் மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் லீலை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோ ஹெட்ஸில் இதுவரை நாம் கேட்டது மதுர தென்றல். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேட்கலாம் நேர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது நாளை இன்றை ஒழிக்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை, நிகழ்ச்சியும் நேரமுமாய். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்களில் நாட்டாமை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒழிக்கும். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தென்றல், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், வழங்குபவர் பி ஆர் சிவகுமார் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், ஒருங்கிணைந்த பண்ணைகளுக்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் குறித்து தகவல்கள் தருகிறார் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யதர்ஷ் திவ்யலட்சுமி அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 8:30 இசை மஞ்சரி, 8:45 வாழ்க்கையை மாற்றுவதில் கல்வியின் பங்கு, ஜார்ஜ் பெனட் ஜோஷின் கண்ணோட்டம் குறித்த இலக்கிய உரை. ஒன்பது மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பானது நிறைவு பெறும்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

நேரமலை 6:11, இது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். கேட்கலாம் ஒருபட பாடல்கள். ஒருபட பாடல்களில் இன்று நாம் கேட்க இருப்பது நாட்டாமை திரைப்படத்திலிருந்து வரும் பாடல்கள் அனைத்தும்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நுகர்வோருக்கு நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள ஈ ஜாக்ரதி இணையதளம் நுகர்வோருக்கான நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து நீதி கிடைக்க துணை புரிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நுகர்வோருக்கு நீதி கிடைப்பதில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் நேரத்தில் பொறுப்பான வர்த்தக நடவடிக்கையை உறுதி செய்ய இ ஜாக்ரதி இணையதளம் உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370வது அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று போராடி உயிர்த்தியாகம் செய்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பின்னர் மண்டகப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளையும் திரு அருண்ராஜ் எடுத்துரைத்தார். பொங்கல் பண்டிகையின் போது தகுதியுடைய அனைவருக்கும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலவச வேட்டி சேலை வழங்குவதற்கான கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநில அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் சாலை பணிகள் உள்ளிட்ட வளர்ச்சி

0: திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வித பொறுப்பும் இல்லாத இரண்டு தனி நபர்கள் கலந்து கொண்டது குறித்தும் மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மாநில நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை, சட்டத்தின் ஆட்சி, குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை ஆகியவற்றை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இருபது சதவீத எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு கேசவன் தெரிவித்தார்.
2: சமூக வலைதளங்கள்லையும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால் E20 வந்து பெட்ரோலில் கலந்து இப்போ விற்கப்படுகிறது எல்லா பெட்ரோல் பங்க்லையும். அதை பற்றி ஒரு தவறான ஒரு வதந்தி பரவிட்டுருக்கு. அதை மாதிரி இன்ஜின் லைஃப் வந்து கம்மியாயிடும், மைலேஜ் கம்மியாயிடும், பாதிப்பாயிடும், வண்டிகளுக்கு பாதகம் ஏற்படும் என்ற மாதிரி ஒரு வதந்திகள் போயிட்டுருக்குது. இது முற்றிலும் தவறானவை. உண்மையாக சொல்ல போனால் இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவும் உகந்தது. 20% நம்ம எத்தனால் கலந்தனால அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டேன் வந்து 95 மேலே போகிறது. முன்னாடி 91 இருந்தது. ஒரு பெட்ரோலோட தரம் வந்து எப்படின்னா ரிசர்ச் ஆக்டன் RON நம்பர். ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த எத்தனால் கலந்ததுனால அந்த பெட்ரோலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். சுற்றுச்சூழல் 30% அதோட நட்சத்திரன் வெளியிடுறது பார்த்தீங்கன்னா வண்டி அதுக்கு ரொம்ப குறைஞ்சி வருது. விவசாயிகளும் பயனடைகிறாங்க.
0: நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார்.
3: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று 8 மணி அளவில் அதே பகுதியில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். கடலூரில் இளைஞர் விளையாட்டு அரங்கத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் மற்றும் அலுவலர்களுக்கான குடியிருப்புகளை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அரவிந்த் தர்மாதிகாரி இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2வது சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள துணை மின் நிலைய பணியாளர்களுக்கு வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று திருப்பத்தூரில் நடைபெற்றது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். விளையாட்டுச் செய்திகள்.

இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன்தோட்டாவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:40. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல் தரும் திரை இசை கானங்கள்.

0: கலை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர்

0: மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
0: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.

0: தொடர்வது மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: நேரம் 7:10 நிமிடம். ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார்.
2: காஞ்சிபுரம் ஒன்றியம் களக்காட்டூர் ஊராட்சியில் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராமப்புற மக்களுக்கு ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விபிஜி ராம்ஜி திட்டத்தை மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் பணிகளை துவக்கி வைத்து பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்வு மைய கூட்டரங்கில் குழந்தை தொழிலாளர் முறையினை அகற்றுவதற்கான உறுதிமொழியினை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் எஸ் பி கே தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் தலைமையில் அரசு அலுவலர்கள் எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆகியோர் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்து பூங்காவனம் உண்டு உறைவிட சிறப்பு பள்ளி மையத்தில் சேர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் புத்தகப்பை புத்தகங்கள் மற்றும் பள்ளி சீருடைகளை வழங்கினார்கள். மேலும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான பல்வேறு நிகழ்ச்சிகளான கையெழுத்து இயக்கம் சுவர் விளம்பரங்கள் பேனர்கள் ஸ்டிக்கர்கள் ஒட்டுதல் துண்டு பிரசுரங்கள் விநியோகத்தில் ஆகியவை நடைபெற்றன. அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளி செல்லும் அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை குழந்தை தொழிலாளர்கள் அற்ற மாவட்டமாக மாற்றிடவும் அனைத்து தரப்பினரும் தங்களது ஒத்துழைப்பினை நல்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்வு மைய கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திவ்யஸ்ரீ 9 விவசாய பயனாளிகளுக்கு ₹32 லட்சம் மதிப்பீட்டில் பயிர்கடன் மகளிர் சுயஉதவிக்குழு கடன் மற்றும் வேளாண் இடுபொருட்களை வழங்கினார். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் உலக இரத்த கொடையாளர் தினத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ இரத்த தான கொடையாளருக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் June 14 உலக இரத்த கொடையாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பான இரத்தம் மற்றும் இரத்த பொருட்களின் அவசியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தன்னார்வத்துடன் இரத்தம் வழங்கும் கொடையாளர்களின் உயிர்காக்கும் பங்களிப்பை நன்றி தெரிவிக்கும் இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை பொது மருத்துவமனையில் உலக இரத்த கொடையாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் உலக இரத்த தானம் உறுதிமொழியினை மாவட்ட வருவாய் அலுவலர் மருத்துவர்கள் செவிலியர்கள் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் எடுத்துக்கொண்டனர். மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற கட்டுரை பேச்சு மற்றும் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றியம் மேவலூர் குப்பம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் 2025-26 கீழ் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளியில் ₹36 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடம் மற்றும் பழுது நீக்கி புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் திறந்து வைத்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சியில் ₹17 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தையும் திறந்து வைத்து பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளுடன் 2026 மாவட்ட அளவிலான 2nd காலாண்டு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்திற்குட்பட்ட குன்னம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பிரதம மந்திரி ஜன் ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் 8 குடியிருப்புகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு

0: சுகாதாரத்துறை சார்பில் மொளச்சூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு சுகாதார மையத்தில் சிகிச்சை பெற வருபவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் பார்வையிட்டார். பின்பு கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் திருமங்கலம் ஊராட்சியில் இயங்கி வரும் கால்நடை மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகளையும் கேட்டறிந்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்ட இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பச்பத்ராவில் 1,05,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியாக மேற்காசிய சூழல் அமைந்ததாக குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் இந்த கடுமையான சவாலை எதிர்கொள்ள முடியாமல் திணறியதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த காலத்தில் இந்தியா சரியான முடிவுகளை எடுத்து தடையற்ற பெட்ரோலிய பொருட்கள் விநியோகத்தை உறுதி செய்ததாகவும் தெரிவித்தார். எந்த ஒரு நெருக்கடியான சூழல் எழுவதற்கு முன்பும் முன்கூட்டியே திட்டமிட்டு சவால்களை சமாளித்ததாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நெருக்கடி சூழலுக்கு முன்பு 26 நாடுகளில் இருந்து பெட்ரோலிய பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்து வந்ததாகவும், போர் சூழல் ஏற்பட்ட பின்பு 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து எரிபொருள் இறக்குமதி செய்து உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனையும் மக்கள் நலனையும் கருத்தில் கொண்டு தமது அரசு திட்டங்களை வகித்ததாகவும் பிரதமர் கூறினார். நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை கணிசமான அளவில் உயர்த்தியுள்ளதாக தெரிவித்த அவர், உலகின் 4வது பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நாடாக இந்தியா விளங்குவதாகவும் குறிப்பிட்டார். எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்ட காலத்தில் அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கிய மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார். நெருக்கடியான காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்பி சிலர் அரசியல் செய்ததாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். வளைகுடா நாடுகள் மற்றும் யுக்ரைனில் ஏற்பட்ட சண்டை காரணமாக உலகில் யூரியா உர பற்றாக்குறை ஏற்பட்டதாக கூறிய அவர், பல நாடுகளில் 1 மூட்டை 3,000 ரூபாய் வரை யூரியா விற்கப்பட்டதாக கூறினார். ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டில் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு 1 மூட்டை 300 ரூபாய்க்கே யூரியா வழங்கப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ராஜஸ்தான் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை குஜராத் சென்ற பிரதமர், சனந்தில் 7,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி கூட மற்றும் ஆய்வகத்தை திறந்து வைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் 2வது மற்றும் 3வது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். கல்லீரல் மற்றும் நீரிழிவு தொடர்பான நோய்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் அதிக அளவில் ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று கல்லீரல் நோய் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோயால் பாதிக்கப்படுவோரின் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக தெரிவித்தார். உடல் பருமனால் நீரிழிவு, கல்லீரல் பெருக்கம் மற்றும் இதய நோய்கள் ஏற்படுவதாக

0: உள்ளதாகவும் அவர் கூறினார். நோய்களை கட்டுப்படுத்த அறிவியல் வளர்ச்சி மட்டும் போதாது என்றும் நோய் வராமல் தடுப்பது குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். விஞ்ஞான பூர்வமான தொடர் ஆய்வுகளுக்கு பிறகே எத்தனால் கலந்த எரிபொருள் பயன்படுத்தும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழில் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தனியார் பொறியியல் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திருமதி வர்த்திகா சுக்லா, கடந்த 2015 முதலே எத்தனாலை எரிபொருளாக பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களிடம் மத்திய அரசு கருத்துக்களை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். வாகன உற்பத்தி நிறுவனங்களிலும் இது தொடர்பான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் திருமதி வர்த்திகா சுக்லா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. காங்கோ நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வீரர்களின் தொழில் சார்ந்த பயிற்சி, சிறப்பான செயல்பாடு, அர்ப்பணிப்பு மிக்க சேவை ஆகியவற்றுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 231 கோடி ரூபாய் வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களில் சிபிஐ இன்று சோதனை நடத்தியது. பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் கனரா வங்கி அளித்த புகார்களின் அடிப்படையில் தனியார் நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் ஆயத்துல்லா சையத் அலி காமினினியின் இறுதிச் சடங்குகள் அந்நாட்டு தலைநகர் தெஹ்ரானில் இன்று தொடங்கியது. 6 நடைபெறும் இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி மறைந்த தலைவருக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பொதுமக்களின் பார்வைக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது ஆன்மா இலைப்பாற்றலுக்கான பிரார்த்தனைகளும் நடைபெற்று வருகின்றன. ஈரானின் மூத்த அரசியல் தலைவர்கள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பீகார் ஆளுநர் சையத் அத்தா ஹஸ்னைன், வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா ஆகியோர் இந்தியா சார்பில் இறுதி மரியாதை செலுத்தினர். ரஷ்ய முன்னாள் அதிபர் திரு திமித்ரி மெத்வதேவ், சீனாவின் பிரதிநிதி ஹி வே, ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முஸ்தாகி உள்ளிட்டோரும் ஆயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள எண்ணெய் கிடங்கில் யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை உறுதி செய்துள்ள ரஷ்ய அதிகாரிகள் யுக்ரைன் அனுப்பிய ஏராளமான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கவர்னர் திரு அலெக்சாண்டர் பெக்லோவ், பால்டிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள கிர்வோஸ்கி மாவட்டத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதனை தடுக்கும் வகையில் ரஷ்ய வான்வழி பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் யுக்ரைனின் 72 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இத்தாக்குதல் குறித்து தெரிவித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, தங்கள் நாட்டின் மீது ரஷ்யா விதித்துள்ள நீண்டகால தடைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். ரஷ்யாவின் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதலை யுக்ரைன் ராணுவம் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 10-2 என்ற செட் கணக்கில் லித்துவேனியாவின் ஐவேட்டா, கஜகஸ்தானின் சோஞ்சா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 2-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஒலிவியா லென்சர் ரஷ்யாவின் ஏகட்டரினா இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் இந்தியா கைப்பற்றியுள்ளது. இப்போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 6 இழப்பிற்கு 320 எடுத்தது. 321 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 6 இழப்புக்கு 320

4 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20 தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் குளித்தட்டு நாற்று உற்பத்தி முறை குறித்த தகவல் வழங்குகிறார் வேளாண் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தூர் குமரன் அவர்கள்.
3: இந்த குளித்தட்டில் ஒரே ஒரு விதை தான், அந்த குளித்தட்டோடைய மையப்பகுதியில் அப்படி விதைகளை அள்ளி தூவி விடாமல் ஒரு ஒரு குழிக்கு நடுவில் ஒரு விதையை மட்டும் லேசாக நம்ம தென்னை ஈக்கி குச்சி அளவுக்கு ஒரு சின்ன ஒரு பள்ளத்தை ஏற்படுத்திட்டு இல்லை விரல்களை ஏற்படுத்திட்டு அந்த விதைகளை போட்டு அப்படியே லேசாக நிறைய விட்டுருவோம். இப்படியே வந்து இந்த குளித்தட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 குளித்தட்டுகளை நம்ம உருவாக்குவோம். நம்ம உருவாக்கணும்னா 100 குளித்தட்டில் இன்ட்டு 100 10,000 கன்றுகள் உருவாகிடும். இதே கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டேருக்கே நான் சொல்கிறேன் 3000 கன்று தான் தேவைப்படுது. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 10,000 கன்றுகள் நமக்கு வந்து அதில் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. இப்போ அந்த மாதிரியான அந்த குளித்தட்டில் வந்து விதைகள் போட்டு இந்த விதைகள் வந்து எப்போ முளைக்கும் அப்படின்னா எல்லா குளித்தட்டுகளையும் விதைகளை போட்டுட்டு அந்த குளித்தட்டுக்கு மேலே ஒரு குளித்தட்டுக்கு மேலே இன்னொரு குளித்தட்டை அடுக்கி வச்சுருவோம். கிட்டத்தட்ட 10 குளித்தட்டு வர மாதிரி ஒரு அடுக்கு வச்சுட்டு இப்படியே 10 வர மாதிரியான குளித்தட்டுகளை அடுக்கி வச்சுட்டு நிழலில் வச்சிடணும். நிழலில் வச்சுட்டு மேலேருந்து லேசாக தண்ணி தெளிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து அந்த ஈரத்தில் வந்து அந்த விதைகள் பூரா முளைக்க ஆரம்பிச்சிடும். இதை ஒரு 3-4 நாட்கள் அதிகபட்சம் 5 நாட்கள் பார்த்துட்டு வச்சதுக்கப்புறம் இந்த அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய அடுக்கு பூரா களைச்சி விடுவோம். நம்ம லேயர் பை லேயராக ஒரு ஒரு குளித்தட்டுக்கு மேலே வந்து 10 குளித்தட்டுகள் வச்சு அடுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து விதைகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த முளைக்க ஆரம்பித்த அந்த விதைகளை நம்ம போய் அதை எடுத்து கொண்டு போய் தான் நிழல் வலை குடியில் நம்ம வைப்போம். அது வரைக்கும் இது நிழல் வலை குடியில் இருக்காது, வெளியில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லேசாக முளைவிட்ட வெள்ளை கலரில் ஒரு முளைவிட்ட விதைகள் வந்து இருக்கும். இதை எடுத்துகிட்டு போய் அந்த நிழல் வலை குடியில் வரிசையாக அடுக்கி வச்சுருவோம். நம்ம அதில் அடுக்கி வச்சிட்டோம்னா சரியாக 25 நாளில் கண் தயாராகிடும். அந்த வயல்வெளி கண் இருக்குது. அப்போ இந்த கண்டுகள்லாம் பார்த்தோம்னா ஒரு சேர வளர்ந்துருக்கும். அப்படி நீங்கள் ஸ்கேலில் வச்சு அளந்து பார்த்தோம்னா குளித்தட்டில்
1: ஒரே மாதிரி,
3: ஆமாம், 10 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்குன்னா எல்லாமே 10 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்கும். நல்லா கலப்பினராகவும் 15 சென்டிமீட்டர் உயரம்னா அரை அடி உயரத்துக்கு சொல்லி வச்ச மாதிரி மட்டமாக இருக்கும் அவனு சொன்னாப்புல இருக்கும். அதே இது நீங்கள் மேட்டுப்பாத்தியில் போட்டோம்னா ஒரு கண்ணு குட்டியாகவும் ஒரு கண்ணு பெருசாகவும், அப்போ இந்த ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த இந்த மேட்டுப்பாத்தி கண்டுகளை கொண்டு வயலில் நடும்போது நமக்கு மகசூல் சரியாக கிடைக்கிறதில்ல. முன்னாடி முளைச்ச கண்ணுகள்லாம் கொஞ்சம் நல்லா காய் கிடைக்கும், அதுக்கு சத்து கிடைக்கும். பின்னாடி நறுங்கி போன கண்ணுகளுக்கெல்லாம் சரியான மகசூல் இருக்காது. அப்போ மகசூல் இழப்பு ஏற்படும். ஆனால் இந்த குளித்தட்டு மூலம் நம்ம போட்டோம்னா மகசூல் இழப்புக்கு வேலையே இல்லை. எல்லாம் ஒன்று சொன்னாப்புல இருக்கிறதுனால அது சொல்லி வச்ச மாதிரி இப்போ தக்காளி போடுறோம் மிளகாய் போடுறோம் அப்படின்னா கத்திரிக்காய் போடுறோம்னா 28 நாள் முதல் பூ எடுத்துரும். அதாவது நமக்கு வந்து முகூர்த்தம் டைம் மாதிரி வந்து நடவில் போய் நட்டுட்டோம் அப்படின்னா அந்த நட்ட 3000 கன்றுகளும் பொழைச்சிடும். ஆனால் இந்த மேட்டுப்பாத்தியில் நடக்கூடிய கண்ணுகளில் கிட்டத்தட்ட ஒரு 20-30% வரைக்கும் இழப்புகள் வந்து அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் அந்த குளித்தட்டுக்கும் மேட்டுப்பாத்தி கன்றுகளுக்குமான ஒரு வேறுபாடு. கிட்டத்தட்ட 99.99% 100% எல்லாமே வயலில் எல்லாமே பிழைச்சிடும். அன்லெஸ் வந்து அந்த மண் வயலில் உள்ள மண்ணில் ஏதாவது குறைபாடு இல்லாமல் கன்றுலேருந்து எந்த குறைபாடும் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகாது. கன்று தெளிவான கன்றுகள் ஆரோக்கியமான கன்றுகளாக இருக்கும். அப்படி கொண்டு போகலாம். அப்போ நம்ம முளைச்சதுலேருந்து 25 நாள் எடுத்து நடப்போகிறோம். அந்த 25 நாள் வரைக்கும் இந்த குளித்தட்டை எப்படி பராமரிக்கணும், அந்த சேர்நட்டுக்குள்ளே அன்றாடம் வந்து அந்த பனித்துளி மாதிரி தண்ணி விளையக்கூடிய அந்த ஃபாக் மிஸ்ட் சேம்பரை அந்த சேர்நட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. டெய்லி போயிட்டு ஒரு 1/2 hour வந்து அரை மணி நேரம் வந்து அந்த சுவிட்சை போட்டு விட்டோம்னா அது மழை பெய்கிற மாதிரி அந்த குற்றாலத்தில் சாரல் விழுகிற மாதிரி அந்த இலைகளில் பூரா படுறதுனால பனித்துளிகள் மாதிரி வர்றதுனால அதுக்கு எக்ஸஸாக தண்ணி குடங்குடமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது குளித்தட்டுகளில். இந்த மாதிரியான ஈரம் போதுமானது. அது வந்து மண்ணில் போய் பட்டு அந்த ஈரத்தை எடுத்துட்டு அந்த கொக்கோப்பியத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை நம்ம எண்டிச்சுட்டு அந்த உரத்தையும் எடுத்துட்டு அந்த செடிகள் வந்து வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். அப்போ 2வது நாள் போனீங்கன்னா அது ஒரு வளர்ச்சி இருக்கும். 4வது நாள் போனோம்னா ஒரு வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சி எப்பயும் கூட பார்த்தீங்கன்னா இந்த 25 நாள் தான் ஒரு சேர வளர்ச்சி இல்லை, அந்தந்த நாட்களில் வளர வளர்ச்சி கூட ஒரே மாதிரி இருக்கும். ஆர்வம் வந்துடும். அதே மாதிரி இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இலை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 நாள் கழிச்சு போனீங்கன்னா ஒரு 4 இலை இருக்கும். அந்த இலைகளும் பார்த்தீங்கன்னா

0: சொல்லி வச்ச மாதிரி நாளைக்கு ஒரு இலை விடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அது பேசிட்டு போற மாதிரி அந்த இலையை விட்டு வச்சுக்கிறோம். இது இந்த குளித்தட்டில் மட்டும்தான் அந்த நெல்வெளி குடியில் இருக்கும். அன்றாடம் பார்க்கும்போது வந்து நம்மளுடைய உழைப்பு உழைப்புக்கு ஒரு பலன் கிடைக்கிறத கண்கூட பார்க்கலாம். ஆனால் அந்த மேட்டு பாத்திகளை பார்த்தீங்கன்னா போய் பார்த்தோம்னா அப்படியே வெயில் பட்டிருக்கும், அப்புறம் நெல்ல இருக்காது, முன்னப்பின்ன இருக்கிறதுனால அந்த ஒரு திருப்திகரமாக இருக்காது. ஸோ அதனால தான் மேட்டுப்பாத்தி கன்றுகள்லேருந்து குளித்தட்டு கன்றுகளுக்கான தொழில்நுட்பத்தை உருவாக்கி கொடுத்துருக்குது இந்த வேளாண் அறிவியல். அப்போ அதை நம்ம சரியாக கடைபிடிச்சோம்னா பண்ணிடலாம்.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை குளித்தட்டு நாற்று உற்பத்தி முறை குறித்த தகவல் வழங்கினார் வேளாண் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தூர் குமரன் அவர்கள்.
2: தொடர்வது உழவர் உலகம் சென்னை அஞ்சலாக.

0: நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கால்நடை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் தொகுப்பு நிகழ்ச்சி.
2: அப்பா வள்ளி, இந்தா பிள்ள, இந்த பாத்திரத்துல 1 லிட்டர் எரும பாலும் இந்த பாத்திரத்துல 1/2 லிட்டர் தயிரும் கொடுத்துரு.
3: ஆகட்டும் செல்வி, தரேன் தரேன். இப்படி உட்காரு. ஏன் இப்படி வேர்க்குது?
2: இவ்வளவு தூரம் நடந்து வந்தேன்ல, அதான் வேர்க்குது.
3: புது வீட்டுக்கு போனதும் செல்வி இங்க பால் வாங்க வருவியோ வரமாட்டியோன்னு நினைச்சேன். ஆமா, புது வீடு எப்படி இருக்கு? அக்கம் பக்கத்து மனுஷங்கள்லாம் எப்படி பழகுறாங்க?
2: அதெல்லாம் நல்லா தான் இருக்கு பிள்ள. ஆனால் வீட்டு பக்கத்துலேயே இம்புட்டுனாலும் பால் வாங்கிட்டு இருந்தேன். அது என்னமோ அந்த ருசியே பிடிக்கல. நீ கால்நடைகளையும் கொட்டகையையும் ரொம்ப நல்லா பராமரிக்கிற, அதனால தான் நீங்கள் விற்பனை செய்கிற பாலும் தயிரும் ரொம்ப ருசியாக இருக்கு.
3: நீ பேசுறது மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு. நீ தினமும் இவ்வளோ தூரம் நடந்து வர வேணாம். என்ன வேணும், எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லு. சின்னவங்கிட்ட சைக்கிளை கொடுத்து விடுறேன்.
2: அப்பா ரொம்ப நல்லது வள்ளி. உங்ககிட்ட வாங்குற தயிர் இருந்தா எங்கள் வீட்டு பிள்ளைங்க கூட 4 வாய் சோறு சாப்பிட்ருவாங்க.
3: இந்த செல்வி, பாலும் தயிரும் பாத்திரத்தில் ஊற்றிட்டேன், எடுத்துக்கோ.
2: கொண்டா வள்ளி, இந்த அதுக்கான பணம். ஆ வள்ளி, எங்கள் வீட்டு பக்கத்தில் மாடு வச்சுருக்காங்கல்ல, அவங்க ஒரு கூட்டத்துக்கு போகும்போது என்னையும் துணைக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க.
3: கூட்டமா? என்ன கூட்டம்?
2: சொல்கிறேன் வள்ளி. அதாவது ஒருங்கிணைந்த முறையில் எப்படியெல்லாம் கால்நடைகளையும் விவசாயத்தையும் சேர்த்து செய்யலாம், இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய விவரங்களை எடுத்து சொன்னாங்க.
3: ஏன் செல்வி, எனக்கும் ஒரு குரல் கொடுத்துருந்தா நானும் வந்திருப்பேன்ல.
2: அதனால் என்ன புள்ள, அங்கே என்னென்ன விவரங்க சொன்னாங்களோ அம்புட்டையும் என் கைபேசியில் பதிஞ்சு வச்சுருக்கேனே. உன்னை போல் இருக்கிறவங்க கேட்டு பயனடையணும்ல.
3: ரொம்ப நல்லதாக போச்சு. 1 நிமிஷம் இரு செல்வி. ஏ சின்னவனே, கொஞ்சம் நேரம் வந்து இந்த கடையை பார்த்துக்கோ. செல்வி, நம்ம உள்ளே போய் உக்காந்து இந்த பதிவை கேட்கலாம்.
2: முதல்ல ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு எந்தெந்த கால்நடைகளை எப்படி தேர்வு செஞ்சு வளர்க்கலாம், இதனால் எப்படியெல்லாம் பயனடையலாம் அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி திவ்யலக்ஷ்மி அவங்க. கேட்டுப்போமா?
4: ஒரே நிலப்பரப்பில் பல உற்பத்தி தொழில்களை இணைத்து செயல்படுத்தும் தொழில்நுட்பம், அதுவே ஒருங்கிணைந்த பண்ணையம். இதில் பசு, எருமை, ஆடு, செம்மறி ஆடு, பன்றி, கோழி, வாத்து, மீன், பசும் தீவனம், பயோகேஸ் ஆகிய அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரே சுற்றுச்சூழல் அமைப்பில் செயல்படுகின்றன. ஒன்றின் கழிவு மற்றொன்றின் வளமாக மாறி பண்ணையின் செலவை குறைக்கவும் வருமானத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது. பயிர்கள், கால்நடைகள், கோழி இனங்கள் மற்றும் மரங்கள், இவை 4 ஒருங்கிணைந்த பண்ணையின் அடிப்படை தூண்களாகும். ஒருங்கிணைந்த

பண்ணைக்கு கால்நடைகளின் இனத்தேர்வு மிக முக்கியம். இந்திய நாட்டின மாடுகள் கிர் அதிக பாலும் வறட்சியை தாங்கும் திறன் கொண்டது. சாஹிவால் இந்தியாவின் சிறந்த கறவை மாட்டினங்களில் ஒன்றாகும். சிவப்பு சிந்தி நல்ல கொழுப்பு சத்துள்ள பாலை கொடுக்க வல்லது. தார்பார்கர் வறண்ட பிரதேசங்களுக்கு மிகவும் ஏற்றது. இப்போது கலப்பினங்களை காண்போமாக. ஜெர்சி கலப்பினம் அதாவது ஜெர்சி கிராஸ் சிறிய விவசாயிகளுக்கு ஏற்றது. குறைந்த தீவனம் அளித்தாலும் நல்ல பால் உற்பத்தி திறன் கொண்டது. ஹால்ஸ்டீன் ஃப்ரீஷியன் கலப்பினம் அதாவது HF கிராஸ் அதிக பால் கொடுக்கும் திறன் கொண்டது. எருமை இனங்கள் முர்ரா அதிகமான கொழுப்பு சத்துள்ள பாலை கொடுக்க வல்லது. ஜாஃப்ராபாடி உறுதியான எருமை இனங்களில் ஒன்றாகும். ஆடுகள் குறைந்த தீவனத்தில் அதிக வருமானம் தரும். ஆட்டினங்கள் ஜமுனா பாரி பெரிய உடல் அமைப்பை கொண்டது. பால் மற்றும் இறைச்சி இரண்டிற்கும் பொருத்தமான இனமாகும். பார்பரி அதிக குட்டி ஈனும் தன்மை கொண்டது. மேலும் பரண்மேல் ஆடு வளர்ப்பு முறைக்கு மிகவும் சிறந்த இனமாகும். பீட்டல் நல்ல பால் உற்பத்தி திறனும் வளர்ச்சி விகிதமும் கொண்டது. பிளாக் பெங்கால் அல்லது கருப்பு பெங்கால் சிறியதாக இருந்தாலும் அதிக குட்டிகளை ஈனும் திறன் கொண்டது. மேலும் நல்ல இறைச்சி தன்மையை கொடுக்க வல்லது. சிரோஹி வறண்ட பகுதிக்கு மிகவும் ஏற்றது. ஆட்டு சாணம் மண்புழு உர தயாரிப்பில் மிகச் சிறந்ததாகும். செம்மறி ஆடுகள் புல்வெளி வயல் எல்லைகளின் பிற்பகுதிகள் போன்றவற்றை திறம்பட உபயோகிக்கின்றன. எனவே ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு இவை முற்றிலும் சிறந்ததாகும். செம்மறி ஆட்டினங்கள் டெக்கானி வறண்ட பிரதேசங்களுக்கு மிகவும் ஏற்றது. நெல்லூர் பெரிய உடல் நல்ல இறைச்சி திறன் கொண்டது. மால்புரா வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகளுக்கு ஏற்றது. மாந்தியா மிருதுவான இறைச்சி திறன் கொண்டது. மார்வாரி வறண்ட பிரதேசங்களுக்கான சிறந்த இனமாகும். அடுத்து பன்றி வளர்ப்பு வேகமாக வருமானம் கொடுக்கும் இனமாகும். இப்போது அதன் இனங்களை காண்போமாக. நாட்டினங்கள் குங்குரு அதிக குட்டிகளை பெறக்கூடிய திறன் கொண்டது. நியாங் மேகா மேகாலயாவைச் சேர்ந்த இனமாகும். மிகவும் வலுவான இனமாகும். மேம்படுத்தப்பட்ட அல்லது கலப்பினங்கள் லார்ஜ் வெயிட் யார்க்ஷையர் இது விரைவாக வளர்ச்சி திறன் கொண்டது மற்றும் கிராஸ் பிரீடிங் அதாவது கலப்பினத்திற்கு மிகச்சிறந்த இனமாகும். லேண்ட்ரேஸ் அதிக இறைச்சி மாற்றும் திறன் கொண்டது. டியூராக் வெப்பத்தை தாங்கும் நல்ல இறைச்சி திறன் கொண்டது. ஹாம்ஷையர் சுமூகமற்ற சூழலை தாங்கி வளரும் திறன் கொண்டது. அடுத்து கோழி வளர்ப்பு இதில் முட்டையிடும் வகைகளை காண்போமாக. ஒயிட் லெகான் ஹைலைன் அல்லது பேப்காக் லேயர்ஸ் அடுத்து இறைச்சிக்கான பிராய்லர் வகைகள் காப் 430 அல்லது காப் 500 வகை அடுத்து ராஸ் 308 வகை. கிராமப்புற வளர்ப்புக்கு ஏற்ற வகைகளை காண்போம். வனராஜா கிரிராஜா மேம்படுத்தப்பட்ட அசில் வகைகள். இனி பல வகையான ஒருங்கிணைந்த கால்நடை மாதிரிகளை காணலாம். வாத்து மற்றும் மீன் வளர்ப்பு 30 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்ட மீன் குட்டை மற்றும் 10x8 அடி பரிமாணத்தில் அமைக்கப்பெற்ற வாத்துக்கூண்டில் 50 வாத்துகளும் 300 மிர்கால் வகை மீன் குஞ்சுகளை வளர்க்கலாம். பன்றி மற்றும் மீன் வளர்ப்பு 30 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்ட மீன் குட்டை மற்றும் 10x8 அடி பரிமாணத்தில் அமைக்கப்பெற்ற கூண்டில் 10 லார்ஜ் ஒயிட் யார்க்ஷையர் இன பன்றிகளையும் 300 கட்லா அல்லது ரோகு இன மீன் குஞ்சுகளையும் வளர்க்கலாம். வெள்ளாடு மற்றும் நாட்டுக்கோழி வளர்ப்பு பரண்மேல் ஆட்டு கொட்டகை அமைப்பானது உட்புற பரிமாணமும் 100 சதுர அடி வெளிப்புற பரிமாணமும் பெற்றிருக்க வேண்டும். நாட்டுக்கோழிகள் பரணுக்கடியில் உள்ள இடத்தில் வளர்க்கப்படுகின்றன. வெள்ளாடுகள் சிதறிய மிஞ்சிய பசுந்தீவனத்தை முறையே பயன்படுத்துவதினால் இது சிறந்த முறையாகும். மாடு மற்றும் இயற்கை எரிவாயு மற்றும் மண்புழு உற்பத்தி 2 அல்லது 3 கறவை மாடுகளை கொண்ட இப்பிரிவு இயற்கை எரிவாயு மற்றும் மண்புழு உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகிறது. 1 கன அளவு பரிமாணம் கொண்ட எரிவாயு கிடங்கையும் 800 சதுர அடி மண்புழு உரப்படுக்கையையும் ஒருங்கிணைக்கலாம். முயல் மற்றும் மர வகை தீவனம் இந்த ஒருங்கிணைப்பிற்காக 1500 சதுர அடி நிலப்பரப்பு பயன்படுத்தப்படலாம். முயல்கள் கூண்டிலும் மீதமுள்ள இடத்தில் மர வகை தீவனங்கள் வளர்க்கப்படுகின்றன. முயல் புழுக்கை
மரங்கள்

0: நிலங்களுக்கு நல்ல உரமாக்கப்படுகிறது. வான்கோழி மற்றும் மேய்ச்சல் நிலத்தில் 1500 சதுர அடி நிலப்பரப்பில் அமைக்கப்படலாம். எருமை மாடுகளுக்கான நீர் தொட்டி மற்றும் இயற்கை பூந்தோட்டம் அல்லது பழத்தோட்டம் அல்லது காய்கறி தோட்டம். 30 எருமை மாடுகள் ஒரே நேரத்தில் நீரில் புரளும் வசதியை கொண்ட நீர் தொட்டியை 250 சதுர அடி பரிமாணத்தில் அமைக்கப்படலாம். பயன்படுத்தப்பட்ட நீரானது 1 ஏக்கர் பூந்தோட்டத்திற்கோ பழத்தோட்டத்திற்கோ காய்கறி தோட்டத்திற்கோ பாசனத்திற்கு பயன்படுத்தலாம். ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பு இயற்கை வளங்களை முழுமையாக பயன்படுத்தி வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நவீன விவசாய யுக்தியாக விளங்குகிறது.
1: அடடா, ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தின புரிதலும் எந்தெந்த கால்நடைகளை தேர்வு செஞ்சு விவசாயத்தோட ஒருங்கிணைஞ்சு வளர்க்கலாம்னும் நல்லாவே தெளிவுபடுத்திட்டாங்களே. இதுல எங்களுக்கு தோதான வழிமுறைகள் என்னன்னு பார்த்து உடனே செயல்படுத்திக்கிறேன்.

0: வள்ளி, வெண்பன்றி வளர்ப்பும் நல்ல லாபம் கொடுக்கறதால இப்ப நிறைய பேரு இத தேர்வு செஞ்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா செல்வி, நானும் கவனிச்சிருக்கேன். எனக்கும் இந்த வெண்பன்றி வளர்ப்பு பத்தி தெரிஞ்சுக்க ஆசைதான்.
0: வெண்பன்றிகளை எப்படி வளர்ப்பு செஞ்சு அதுல லாபம் ஈட்டலாம், அதோட வெண்பன்றியோட வேற என்னென்ன கால்நடைகளையும் வளர்ப்பு செய்யலாம்னு எடுத்து சொல்றாங்க காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எம் முருகன் அவங்க.
2: பொதுவாக ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற ஒரு முறையே கறவை மாடை வளர்ப்பை தொடர்ந்துதான் அதிலிருந்து நாம் உருவாக்கிய பல்வேறு உத்திகளின் காரணமாக அது இன்று ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற பெயர் உருமாறி இன்று பலதரப்பு மக்களாலும் மற்ற கால்நடைகளையும் ஒருங்கிணைத்து அவர்களுடைய வருவாயை அதிகரித்து வருகின்றனர். ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற கறவை மாடு மாதிரிகளை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். அது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் ஒப்பிடும் பொழுது இப்பொழுது வெண்பன்றி வளர்ப்பு என்பதும் மிகவும் பிரபலமாகி பண்ணையாளர்களிடையே நல்ல ஒரு வரவேற்பினை பெற்று பலதரப்பட்ட மக்களாலும் இன்று வெண்பன்றி வளர்ப்பு என்பது வளர்க்கப்பட்டு ஒரு லாபகரமான தொழிலாக நடந்து வருகின்றது. குறிப்பாக இந்த வெண்பன்றி வளர்ப்பை எடுத்துக்கொள்வோமேயானால், அது சிறந்த தீவனம் மாற்றுத்திறன் கொண்டவை, குறைந்த சினை காலம், அதிக எண்ணிக்கையில் குட்டியின் தன்மை கொண்டவை, குறைந்த முதலீட்டில் அதிக லாபத்தினை ஈட்டித்தரும் தொழிலாகவும் உள்ளது. வெண்பன்றி கொட்டகைகளை கழுவுவது, பன்றிகளை சுத்தம் செய்வது, இது போன்ற பயன்பாட்டிற்காக அதிகமான நீரை நாம் பயன்படுத்துகின்றோம். ஸோ அந்த நீரையும் நாம் வந்து விவசாயத்திற்கு பயன்படுத்தி வருவாயை அதிகப்படுத்த முடியும். பொதுவாக இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற மாதிரிகளை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் கறவை மாடு வளர்க்கும் போது கறவை மாட்டுடன் சாண எரிவாயு தயாரித்தல், மண்புழு உரம் தயாரித்தல், தீவனப்புல் தயாரித்தல் போன்றவற்றை நாம் அதை ஒருங்கிணைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பண்ணையில் உருவாக்கக்கூடிய அந்த சாணத்தை வைத்து நல்ல உரமாக பயன்படுத்தி தீவனப் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். அவ்வாறு நாம் உற்பத்தி செய்யும் பொழுது கால்நடைகளுக்கு தீவனம் நமக்கு குறைந்த செலவிலே உற்பத்தி பண்ண கொடுக்க முடியும். அதனால் நாம் பாலை விற்கும் பொழுது நமக்கு அதிகப்படியான லாபம் வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பாக வெண்பன்றி வளர்ப்பில் நாம் மீன் வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு போன்றவற்றை நாம் ஒருங்கிணைக்கலாம். அதுபோன்று பல மரங்கள், மேய்ச்சல் நிலங்களையும் ஒருங்கிணைத்து அதிலே ஆடுகளை வளர்த்து இந்த வருவாயை அதிகப்படுத்த முடியும். இந்த ஒரு

0: ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற முறையை நாம் கடைபிடித்தால் நமக்கு நாம் ஒரு ரூபாய் செலவு செய்யும் பொழுது வருவாய் வந்து கிட்டத்தட்ட 2 ரூபாய்க்கு மேல் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் நம்மளுடைய வருவாயானது கிட்டத்தட்ட 3-4 மடங்கு நிகர லாபம் 3-4 மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பது மிகவும் பிரபலமாகி உள்ளது. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மாடு வளர்ப்பு, சாண எரிவாயு, மீன் வளர்ப்பு, தீவனப்புல் வளர்ப்பை நாம் ஒருங்கிணைக்கும் பொழுது அந்த கறவை மாட்டு பண்ணையிலிருந்து வெளிவரக்கூடிய திரவ கழிவுகளை சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தோ அல்லது நேரடியாகவோ நல்ல நீருடன் சேர்த்து தீவனப்புல் உற்பத்திக்காக நேரடியாகவும் நாம் பயன்படுத்தலாம். விளையும் தீவனப்புல்லை கொண்டு மாடுகளை நல்ல முறையில் வளர்த்து அதிலிருந்து கிடக்கக்கூடிய சாணத்தை நாம் சாண எரிவாயு உற்பத்தி செய்யலாம். ஸோ இவ்வாறு நாம் சுழற்சி முறையை பயன்படுத்தும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய வருமானம் நமக்கு பல மடங்கு அதிகமாகின்றது. இதை தவிர நாம் இந்த சாண எரிவாயு மூலம் கிடைக்கக்கூடிய வாயுக்களை நாம் வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம். மின் விளக்குகளுக்கும் அதை உபயோகித்து நம்மளுடைய செலவுகளை குறைக்க முடியும். இதன் மூலமும் நம்மளுடைய வருவாயை நாம் அதிகரிக்க முடியும். இது போன்ற இந்த கறவை மாட்டு பண்ணை மூலம் ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்யும் பொழுது சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய வீட்டு தேவைக்கான எரிவாயு மற்றும் இந்த மின்சார உற்பத்திக்காக நாம் குறைந்தது 2 முதல் 3 மாடுகளை வளர்த்தால் போதும். தினமும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம் கிட்டத்தட்ட 2 கனமீட்டர் அளவுக்கு சாண எரிவாயு களத்தில் நாம் விட முடியும். அவ்வாறு நாம் செய்யும் பொழுது அதில் உற்பத்தியாகக்கூடிய அந்த வாயுவும் சரி, அதிலிருந்து நாம் மின்சார தேவைக்காக மாற்றும் பொழுது நம்முடைய வருடத்திற்கு தேவையான எல்லா விதமான மின்சார தேவையும் இந்த சமையல் சம்பந்தமான செலவுகளை நாம் குறைத்து நம்முடைய வருமானத்தை அதிகப்படுத்த முடியும். அதே போன்று வெண்பன்றி வளர்ப்பு, அதுவும் நாம் வந்து லாபகரமாக ஒருங்கிணைக்க முடியும். அந்த முறையில் பார்க்கும்பொழுது வெண்பன்றி வளர்ப்புடன் நாம் வந்து மீன் வளர்த்து, வாத்து, மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ஆடுகள் இதை ஒருங்கிணைத்து நாம் வளர்க்க முடியும். இந்த முறையில் கிடைக்கக்கூடிய திட மற்றும் திரவ கழிவினை மீன் குளத்திற்கு நேரடியாக பயன்படுத்தலாம். இதன் மூலம் மீன்களின் வளர்ச்சிக்கென்று தனியாக உணவு அளிக்க தேவையில்லை. மீன் தொட்டியில் இருக்கும் நீரினை பாசனத்திற்காக மேய்ச்சல் மற்றும் பழ மரங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். மேய்ச்சல் நிலத்தில் வெள்ளாடுகளை வளர்க்கலாம். ஸோ இவ்வாறு நாம் செய்யும் பொழுது அந்த நடக்கக்கூடிய சுழற்சி முறையில் நாம் வந்து குறைந்த செலவில் இறைச்சி உற்பத்தியை பெற முடியும். அதே போன்று வருவாயை நாம் அதிகப்படுத்தி கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இன்றைய சூழலில் இந்த வெண்பன்றி வளர்ப்பில் கூட மண்புழு உரம் தயாரிக்கிறது. பழ மரங்கள் மற்றும் காய்கறி செடிகளை வைத்து இன்று ஒருங்கிணைத்து நல்ல ஒரு லாபகரமாக பண்ணையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த வெண்பன்றி சாணத்திலிருந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம். இந்த மண்புழு உரத்தினை காய்கறி செடிகளுக்கும் பழ மரங்களுக்கும் இயற்கை உரமாக உபயோகப்படுத்துவதன் மூலமும் குறைந்த செலவில் நமக்கு மருந்தில்லா கரிம உணவு கிடைக்கப்பெறுகின்றது. ஸோ இது போன்ற முறையை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து தாவரம் மற்றும் விலங்குகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கிறது. குறிப்பாக எங்களுடைய கால்நடை முதுகலை ஆராய்ச்சி நிலையத்தில் கொட்டகை கழுவும் நீரினை நாங்கள் நேரடியாக மீன் குளத்திற்கு பயன்படுத்தி அதன் மூலம் மீன் உற்பத்தியை அதிகப்படுத்தி பண்ணையாளர்களுக்கு ஒரு மாதிரியாக நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். அதை பார்வையிட்டு இன்று அதிகப்படியான விவசாயிகள் இந்த முறையை பயன்படுத்தி குறிப்பாக இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் இந்த வாத்து வளர்க்கக்கூடிய பண்ணையாளர்களும் இதை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அதையும் செய்து வந்து அதிகமான லாபம் பெற்று வருகின்றனர். நாம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற முறையை பயன்படுத்தி விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் செய்யும் பொழுது வருமானம் அதிகரிப்பதோடு நம்மளுடைய ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுகிறது, நிலங்களும் நல்ல சத்துள்ளதாக சீரமைக்கப்படுகிறது.
1: என்ன வள்ளி, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டியா?
2: கேட்டுக்கிட்டேனே. கறவை மாடுகளை ஒருங்கிணைந்த முறையில் எப்படி வளர்த்து பயனடையலானோ, குறிப்பாக வெண்பன்றிகளையும் ஒருங்கிணைந்த முறையில் வளர்த்து செலவை குறைச்சி அதிக லாபம் பெறலாம்னு அருமையெல்லாம் சொல்லிட்டாங்க. செலவு குறைவு அதிக லாபம்னு தெரிஞ்சதும் இதை நமக்கு தேவையானபடி எப்படி பயன்படுத்திக்கலாம்னு யோசிக்க தோணுது.

0: செல்வி, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கறவை மாடுகளோட முயல்களையும் சேர்த்து வளர்த்துக்கிட்டு வராங்க.
1: ஆமாம் பிள்ள, முயல் அப்புறம் கோழி வெள்ளாடு இது போன்ற கால்நடைகளையும் ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கலாம். எப்படி என்னன்னு தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ. கோபிநாதன் அவங்க. அந்த விவரங்களையும் கேட்டுப்போம்.
2: ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலம் பசுந்தீவன பற்றாக்குறையை ஓரளவு சரி செய்ய முடியும். மேலும் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம் அதிகரித்து வரும் சூழலில் தீவனப்புல் வளர்ப்புடன் இணைந்த விவசாயம் அவற்றின் தரத்தை மேம்படுத்துகிறது. புதுமையான விவசாய தொழில்நுட்பமான ஒருங்கிணைந்த பண்ணை முறையினால் உற்பத்தி திறன் அதிகரிப்பதுடன் சத்துகளின் மறுசுழற்சியில் இரட்டிப்பு பயணம் பெற முடியும். ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலம் சத்துகளின் சுழற்சி ஏற்படுவதன் மூலம் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. இதனால் விவசாயிகளின் நிகர வருமானம் அதிகரிப்பதை சில ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆராய்ச்சி முடிவுகளின்படி குறைந்தபட்சமாக 57.54% முதல் அதிகபட்சமாக 72.4% அதிகரித்துள்ளதாக ஆராய்ச்சி குறிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் கூறுகள் பொதுவாக செம்மறி மற்றும் வெள்ளாடு மற்றும் முயல் வளர்ப்பின் கூறுகளாக பயிர் பயிர்கள் என்றால் பொதுவாக வேர்க்கடலை உளுந்து சோளம் அவற்றுடன் வெள்ளாடு அல்லது செம்மறாடுகளை வளர்க்கலாம். வெள்ளாறு மற்றும் செம்மறாடுகளை கொட்டில் முறை வளர்ப்பின் மூலமாகவும் வளர்க்கலாம். இரண்டாவதாக முயல் மற்றும் தீவன மரங்களை ஒருங்கிணைத்து வளர்க்கலாம். வெள்ளாடு செம்மறியாடு பழத்தோட்டம் தீவனப்புல் மற்றும் தீவனமரம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்தும் வளர்க்கலாம். பசுந்தீவனம் 1 ஏக்கர் நிலத்தில் 1/2 ஏக்கர் நிலம் கம்பு நேப்பியர்க்காகவும் 1/4 ஏக்கர் நிலம் தீவன சோளத்திற்காகவும் 1/4 ஏக்கர் நிலம் வேலி மசாலாக்காகவும் பயன்படுத்தலாம். மேலும் நிலத்தை சுற்றி 5 அடிக்கு ஒரு அகத்தி மரம் என்ற அளவிலும் நடலாம். இப்பொழுது நம்ம வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளை பற்றி காண்போம். வெள்ளாடு செம்மறியாடு வளர்ப்பை பயிர் சாகுபடி தோட்டக்கலை கோழி மற்றும் மீன் வளர்ப்புடன் போன்று இணைந்து செய்வது ஒருங்கிணைந்த விவசாய முறையாகும். இவற்றின் முக்கிய அம்சங்களாவன குறைந்த முதலீடு, எளிய ஆடு கொட்டகை போதுமானது, அதுவும் செம்மறியாடுகளுக்கு மிக எளிய கொட்டுகை போதுமானது, தீவன செலவு குறைவு. இயற்கை தீவன பயன்பாடு என்பது செம்மறியாடு வெள்ளாடு வளர்க்கப்படும் போது அவற்றிற்கு உணவாக செடி இலைகள் வேலி செடிகள் பயிர் கழிவுகள் அளிக்கலாம் மற்றும் மரத்தீவன வகைகளான அகத்தி சுபாபூல் கிளரிசீடியா போன்றவற்றையும் அளிக்கலாம். ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் பயிர் சாகுபடியுடன் இணைத்து வெள்ளாடு வளர்க்கலாம், ஆர் தோட்டக்கலைகளுடன் சேர்த்து வெள்ளாடு வளர்க்கலாம், அல்லது கோழி வளர்ப்புடன் சேர்த்து வெள்ளாடு வளர்க்கலாம். இது வெள்ளாடுகளின் எச்சமானது மிக சிறந்த ஒரு இயற்கையரும். இது மண்ணினுடைய கரிம சத்தை அதிகரிக்கிறது. மேலும் வெள்ளாடுகளும் செம்மறாடுகளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால் வெள்ளாடுகள் ஒரு தடவை ஈனும் பொழுது 1-3 குட்டிகள் ஈனும். அவற்றின் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உள்ளூர் இனங்கள் நோய்களுக்கான எதிர்ப்பு சக்தி கொண்டவை மற்றும் குறைந்த மருத்துவ செலவு கூட விவசாயிகளுக்கும் பண்ணையாளர் கழிக்கின்றன. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலம் ஒன்று நம் ஆடுகளை இறைச்சிக்காக உற்பத்தி செய்து அவற்றிலிருந்து வருமானம் பார்க்கலாம், அல்லது பிறக்கும் குட்டிகளை விற்பனை மூலமாகவும் வருமானம் செய்யலாம், அல்லது உரம் அவற்றின் எச்சங்களை நாம் விற்பனை செய்வதன் மூலம் வருமானம் பார்க்கலாம். சில வெள்ளாடுகளில் நம்ம பால் உற்பத்தி கூட உற்பத்தி செய்து அவற்றை விற்பனை செய்து வருமான வாய்ப்பை நாம் கூட்டலாம். வேலைவாய்ப்பு பொதுவாக கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு ஏற்றது, மேலும் குடும்ப உழைப்புக்கு ஏற்ற பொதுவான ஒரு ஒருங்கிணைந்த முறையாகும். சுற்றுப்புற சூழலுக்கு இந்த ஒருங்கிணைந்த முறையானது மிகவும் பொருத்தமானது. ஏனால் இவற்றில் இயற்கை தீவனம் பிளஸ் நம் வெள்ளாடுகளின் எச்சம் போன்றவை ஒரு நிலையான விவசாயத்திற்கு நம்மளுக்கு பிற்காலத்தில் உதவுகின்றன. ஆட்டின் உரத்தை நம்ம பயன்படுத்துவதால் பயிர்களின் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் மற்றும் இதற்றை குறைந்த நிலப்பரப்பிலும் நாம் செயற்படுத்தலாம். வெள்ளாடு செம்மறியாடுகளுடன் இணைந்த ஒருங்கிணைந்த திட்டத்தின் மூலமாக அடுத்தபடியாக முயல் வளர்ப்பை மற்ற விவசாய நடவடிக்கைகளுடன் இணைந்து மேற்கொள்வதே ஒருங்கிணைந்த விவசாய முறையாகும். இது குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடியது. இவற்றின் முக்கிய அம்சங்களான முயல் வளர்ப்பிற்கு குறைந்த இடமும் முதலீடுமே போதுமானது. இனப்பெருக்க திறன் வந்து முயல்களில் மிக அதிகம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். முயல்கள் 30-32 நாட்களில் குட்டிகளை ஈனும். ஆண்டுக்கு 5-6 முறை குட்டிகளை பெற முடியும். ஆகையால் ஒரு தாய் முயலிலிருந்து வருடத்திற்கு நாம் 48-50 குட்டி முயல்களை

நாம் உற்பத்தி செய்ய இயலும். இவற்றுக்கான தீவன செலவு மிகவும் குறைவாகும். பசுந்தீவனங்களை கொடுக்கலாம், காய்கறி கழிவுகள் கொடுக்கலாம், அவற்றும் விவசாய கழிவுகளை பயன்படுத்தலாம். முயல்களின் எச்சமானது மிக சிறந்த உரமாக பயன்படுகிறது. எச்சங்களை காய்கறி தோட்டத்திற்கோ இல்லை பழமரங்கள் வளர்ப்பிற்கோ அல்லது பூந்தோட்டத்திற்கோ நாம் பயன்படுத்தலாம். ஒன்று, காய்கறி வளர்ப்போடு இணைந்த முயல் வளர்ப்பு திட்டங்கள் அல்லது கோழி வளர்ப்புடன் இணைந்த முயல் வளர்ப்பு திட்டங்கள், பயிர் சாகுபடியுடன் இணைந்த முயல் வளர்ப்பு திட்டங்கள் மூலம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை நாம் செயல்படுத்த முடியும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையமானது கிராமப்புற இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சிறு விவசாயிகளுக்கு ஏற்றது. சுற்றுப்புற சூழலுக்கு உதவியாக இவற்றின் கழிவுகள் முழுமையாக பயன்படுவதால் மாசு குறைகிறது. இவற்றின் இயற்கை உரம் பயன்படுத்தப்படுவதால் காய்கறிகளோ இல்லது பயிர் சாகுபடிகளோ அவற்றின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கிறது. பொதுவாக பண்ணையாளர்கள் ஆட்டு கொட்டகையுடன் இணைந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை பரவலாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது கொட்டில் முறை ஆடு வளர்ப்பின் மூலம் அவற்றுடன் ஒருங்கிணைந்து நாட்டுக்கோழி வளர்ப்பை பல்வேறு பண்ணையாளர்கள் பின்பற்றி வருகிறார்கள். ஆட்டுக்கொட்டையின் கீழ்ப்பகுதியில் நாம் நாட்டுக்கோழிகளை வளர்க்கலாம். கொட்டகையின் கீழ்ப்பகுதியில்

0: இல்லது பயிர் சாகுபடியிலோ அவற்றின் உற்பத்தி திறனம் அதிகரிக்கிறது. பொதுவாக பண்ணையாளர்கள் ஆட்டு கொட்டகையுடன் இணைந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை பரவலாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது கொட்டில் முறை ஆடு வளர்ப்பின் மூலம் அவற்றுடன் ஒருங்கிணைந்து நாட்டுக்கோழி வளர்ப்பை பல்வேறு பண்ணையாளர்கள் பின்பற்றி வருகிறார்கள். ஆட்டுக்கொட்டையின் கீழ்ப்பகுதியில் நாம் நாட்டுக்கோழிகளை வளர்க்கலாம். கொட்டகையின் கீழ்ப்பகுதியில் நான்கு திசைகளிலும் கோழிகள் வெளியே செல்லாவண்ணம் கம்பி வலை அல்லது நைலான் வலை கொண்டு வேலி அமைக்க வேண்டும். இவற்றின் அனுகூலங்கள் என்னவென்றால், நாட்டுக்கோழி கொட்டக அமைப்பு மிகவும் எளியது, செலவும் மிகவும் குறைவு. ஆட்டுக்கொட்டையில் வீணாகும் பசுந் தீவனங்கள் மற்றும் அடர் தீவனங்கள் நாட்டுக்கோழிகளால் உண்ணப்பட்டு அவை மறுபடியும் பயன்படுத்தப்படுகிறது. கோழி குண்டுகளில் வளர்க்கப்பட்ட நாட்டுக்கோழியின் உடல் எடையை விட ஒருங்கிணைந்த பண்ணையில் வளர்க்கப்பட்ட நாட்டுக்கோழியின் உடல் எடை 200 கிராம் அதிகமாக இருப்பதாக ஆராய்ச்சிகளின் முடிவுகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஆட்டுக்கொட்டையின் பரன் தரைப்பகுதியிலிருந்து 3 அல்லது 4 அடி உயரத்தில் இருப்பதால் நோய் பாதிப்பு கோழிகளுக்கு மிகவும் குறைவாகவே இருக்கும். ஆட்டு சாணம் மற்றும் சிறுநீர் 1 அல்லது 2 நாட்களுக்குள்ளேயே நாட்டுக்கோழிகளின் கால்களால் தோண்டப்பட்டும் அழுகளால் கொத்தப்பட்டும் மிக குறைந்த காலத்தில் உரமாக பயன்படுத்தப்படுகிறது. இது முக்கியமான ஒரு அம்சமாகும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் முடிவுகளாக கால்நடை வளர்ப்பை, பயிர் சாகுபடி, தோட்டக்கலை, மீன் வளர்ப்பு ஆகியவற்றுடன் இணைந்து மேற்கொள்ளும் ஒருங்கிணைந்த விவசாய முறை என்பது நிலையான, லாபகரமான மற்றும் சுற்றுப்புற சூழல் நட்பு விவசாய முறையாகும். இந்த முறையில் விவசாய கழிவுகள் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தப்படுகின்றன. கால்நடைகளின் எச்சம் இயற்கை உரமாக பயிர்களுக்கோ இல்லை காய்கறி சாகுபடிகளுக்கோ பயன்படுகிறது. இதனால் செலவு குறைந்து பண்ணையாளர்களுக்கு வருமானம் பல்வேறு துறைகளின் மூலமாக கிடைக்கப்படுவதால் ஒரு துறை தோல்வியடைந்தாலும் மற்றொரு வளர்ப்பின் மூலம் அவர்கள் மிக லாபம் பெறுகின்றனர்.
1: ஒருங்கிணைந்த முறையில என்னென்ன கால்நடைகளை வளர்த்து எப்படி எல்லாம் பயனடையலான்னு இவங்க தெளிவா புரிய வச்சுட்டாங்களே.
2: வள்ளிதான் எந்த செயலையும் நினைச்ச உடனே செய்யற ஆளாச்சே, அப்புறம் என்ன?
1: கண்டிப்பா நீ நினைக்கிறது சரிதான். கூடிய சீக்கிரமே முயலு வாத்துன்னு எங்களுக்கு தோதான கால்நடைகளை நாங்க வளர்க்கறத நீயும் பார்க்க தானே போற?
2: ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த வேலையில தினமும் பாலம் தயிரும் எங்க வீட்டுக்கே கொண்டாந்து தாரேன்னு சொன்னதை மறந்துடாத.
1: அதெல்லாம் வியாபாரத்துல கண்ணு கருத்துமா இருப்பா இந்த வள்ளி. நீ கவலைப்படாம போயிட்டு வா.

ரெஹிகா பிலன். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நுகர்வோருக்கு நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். திரு பிரகாஷ் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள இ ஜாக்கிரதி இணையதளம் நுகர்வோருக்கான நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து நீதி கிடைக்க துணை புரிவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் 2வது மற்றும் 3வது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370வது அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று போராடி உயிர் தியாகம் செய்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வித பொறுப்பும் இல்லாத 2 தனிநபர்கள் கலந்து கொண்டது குறித்தும், மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தவறான தகவல்களை கூறி வருவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கல்லணையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகம் அதிகம் பயன்பெறும் என்ற தகவல் தவறானது என்று தெரிவித்தார். விரைவில் மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும், இக்கூட்டத்தில் எடுக்கும் முடிவுகளை பிரதமர் நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறினார்.
இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா

அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் இரவு 8:06. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது மதுரை தென்றல் தரும் இன்னிசை கானங்கள்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இசை மஞ்சரி. இன்றைய இசை மஞ்சரி நிகழ்ச்சியில் கோவை சிவராமகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முருகா முருகா என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல், சாவேரி ராகம், மிஸ்டர் சாப்பு தாளம்.

0: இதுவரை கோவை சிவராமகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
2: நேரம் 8:45, தொடர்வது ஆங்கிலத்தில் நிகழ்ச்சி. சென்னை அஞ்சலா கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்கலாம் காத்து வாக்குல ரெண்டு திரைப்படத்திலிருந்து.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் கமல் அவர்களின் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் நாளை ஒழிக்க உள்ள நிகழ்ச்சியில் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் நாளை காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள், 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்றொரு செய்தி. இதில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்றொரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரியின் பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள், 7 மணிக்கு காலை தின்றல். ஏழு 10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் PL அழகம்மை அவர்கள். 7:30 இன்றொரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 மதுரை தென்றல், 9 மணிக்கு இசை பெட்டகம். 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 மதுரை தென்றல். 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். பன்னிரண்டு 5 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 கனிந்த வாழ்வு. வணிக வரித்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வரி வசூல் ஆய்வாளர் எஸ் பொன்துரை அவர்களின் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரை தென்றல். 2:40 இசை பயிற்சி பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி ஆசிரியராகவும் ஜெயலட்சுமி நீலகண்டன் மற்றும் சித்ரா ரகு ஆகியோர்

மாணவராகவும் பகுதி ஒன்று நாளை கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு மதுரை தென்றல். 4 மணிக்கு நாடகம் வடு எனும் தலைப்பில் எழுதியவர் ஜே டெல்டா விமலா அவர்கள், அமைப்பு சித்தார்த் மயிலப்பன். 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், குழந்தை எம் விஷ்ணு பங்குபெறும் நேர்முகம். 5:30 கிராமிய தென்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து, 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள். இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் என் முருகேசன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் பகுதி ஒன்று கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், பழமொழி சிந்தனைகள் மற்றும் விடைபெறும் முன். 7:30 லண்டன் அட் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் இருந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இடையேயான ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 இறுதிப் போட்டியின் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தின் வர்ணனை டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். 10 மணிக்கு ரவிவாஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத சபா. 11 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நியூஸ் ஆன் ஏர் செயலியில் ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் கேட்கலாம்.